0: மனத்தியாலச் செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சர்வதேச அமைப்புகளிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை சமர்ப்பித்துக் கொண்டார். பாடப்புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெறுமதி சேர் வரியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாகவே காணப்படுவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தல் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஜனநாயக கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் கேசம் தீவு அருகே வர்த்தக கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் காயமடைந்துள்ளனர்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்களை, இந்த நாளிலே நாங்கள் பல்வேறு விதமான வினாக்கள் மற்றும் விடைகளுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்திய பாராளுமன்றம், நேர்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாராளுமன்றங்களில் இந்திய பாராளுமன்றமும் மிக முக்கியமான பாராளுமன்றமாக விளங்குகின்றது. இந்திய பாராளுமன்றத்தில் பல்வேறு விதமான பதவிகள் இருக்கின்றன. அதில் சபாநாயகர் பதவி என்பது மிக முக்கியமானது. ஸ்பீக்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உலகத்தில் எல்லா பாராளுமன்றங்களிலும் இவ்வாறான பாராளுமன்ற சபாநாயகர்கள் இருப்பார்கள். கேள்வி என்னவென்றால், இதுதான் கேள்வி, தற்போதைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருப்பவர் யார்? தற்போதைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருப்பவர் யார் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது விடை ஜேசிடி பிரபாகர். முதலாவது விடை ஜேசிடி பிரபாகர். இரண்டாவது ஓம் பிர்லா. இரண்டாவது விடை ஓம் பிர்லா. மூன்றாவது விடை சுமித்ரா மகஜன். மூன்று விடைகள் தந்தோம். முதலாவது விடை இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் யார் என்று கேட்டிருந்தோம். ஜேசிடி பிரபாகர் முதலாவது விடை, இரண்டாவது விடை ஓம் பிர்லா, மூன்றாவது சுமித்ரா மகஜன். இவர்களுள் யார் தற்போதைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கின்றார் என்பதுதான் கேள்வி. அதற்கு மூன்று விடைகள் தந்தோம் நேர்களே. விடைகளை பாருங்கள். முதலாவது ஜேசிடி பிரபாகர், இரண்டாவது ஓம் பிர்லா, மூன்றாவது சுமித்ரா மகஜன். இவர்களுள் யார் இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கின்றார்? இந்தியன் பாராளுமன்றம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாராளுமன்றங்களில் முக்கியமானது. குறிப்பாக ஒரு ஜனநாயக ரீதியான நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு இருக்கின்றது என்பதனால் மிக பாரிய அளவிலான ஜனநாயக ரீதியான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பாராளுமன்றம் விளங்குகின்றது. அங்கு இரண்டு விதமான சபைகள் இருக்கின்றன. ராஜ்யசபா இருக்கின்றது, லோக்சபா இருக்கின்றது. ராஜ்யசபாவில் 245 உறுப்பினர்கள், லோக்சபாவில் 543 உறுப்பினர்கள். மொத்தமாக 788 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதில் லோக்சபா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு நாயகம் இருப்பார். அவர்தான் சபாநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்தியாவில் தற்போது சபாநாயகராக இருப்பவர் யார் என்பதுதான் கேள்வி. அலையுங்கள். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்கள், எங்களது தெரிவுகளில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கின்றோம். என்ற வகையில் நாங்கள் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடலை கொண்டு வந்தோம். வானிலே தேனில ஆடுதே பாடுதே. அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் நேர்கள் மதி, வன்குவர் பவான், சிவலிங்கம், ஆஸ்திரேலியா விஜயன் மற்றும் மோரின் ஆகியோர் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த பாடல் ஒலிக்கும். அதற்குள் நீங்கள் விடைகளை தேடி வந்து எங்களது தொலைபேசி இலக்கமான 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவோ அழைத்து நீங்கள் விடைகளை தெரிவிக்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டு விடைகளை தேடி வாருங்கள். தற்போதைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருப்பவர் யார்?

0: keep listening to CMR Tamil HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்திய பாராளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகர் யார் என்ற வினாவுடன் இணைந்திருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். ஜேசிடி பிரபாகர், இரண்டாவது விடை தந்திருந்தோம் ஓம் பிர்லா, மூன்றாவது சுமித்ரா மகஜன். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
6: வணக்கம் மாசன், இது பஞ்சாட்சம்.
5: வாருங்கள் பஞ்சாட்சம்.
6: முதல்வர் விஜய் வரவணும் அந்த நேரம் நீங்கள் சொன்ன முரானவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அந்த இடத்துக்கு வரது. மற்றது அந்த ஒரு உண்மை உண்டு தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சாலும் இந்த நீங்க T20 மாநில கிரிக்கெட்டை பற்றி சொன்னீங்களோ, அப்ப நான் எனக்கு நேரம் கிடைக்கல சில மேட்சல் பார்த்தேன், பாகிஸ்தான் இந்தியா நேற்றுக்கும் பார்த்தேன். இப்ப இந்த கேள்வி
5: என்னென்றால்,
6: பாகிஸ்தானோட விளையாடலாம், ஆனா மோசம் நக்கிட்டே இது தப்பாங்க மாட்டோம்.
5: அது சரி, அது ஒரு முறை தான்.
6: இது எனக்கு இந்த ஒரு உருட்டு சொல்றதா இல்லாட்டி தந்திரம் சொல்றதா, இது எனக்கு விளங்க இல்லை.
5: நீங்க
6: விளையாடலாம், அவை 55 ஊழ அவுட் ஆக்கலாம், கூக்குழல் போடலாம் வாயில, ஆனால் கப்பு மட்டும் ஆக மாட்டோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
7: வணக்கம்.
5: சொல்லுங்கள். வெண்பா.
7: ஓம் பிர்லா.
5: ஓம் பிர்லா. நன்றி.
7: நன்றி.
5: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
8: வணக்கம்.
5: வணக்கம். சொல்லுங்கள்.
8: நீங்க அந்த ஸ்பீக்கரை தானே கேட்டீங்களா? இல்லையோ.
5: ஓ,
8: அது பிரபாகர் தான்.
5: உங்களை விட பிரபாகரா?
8: நன்றி.
5: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
9: ஓம்
5: பிர்லா. நன்றி. அடுத்த நேர், வணக்கம்.
9: தேவகுமார்
5: சொல்லுங்கள்.
9: ஓம் பிர்லா.
5: ஓம் பிர்லா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
10: வணக்கம் ரமேஷ்.
5: ரமேஷ் சொல்லுங்கள்.
10: பிரபாகரனும் சபாநாயகர் தான், ஆனா இந்தியாவுக்கு இல்ல, ஓம் பிர்லா தான் பாராளுமன்ற சபாநாயகர்.
5: பிர்லா என்ன பிரபாகர் சபாநாயகர்
10: நம்ம இருக்கா? நமக்கு தான், வேற யாருக்கு?
5: சொல்லணும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினீர், வணக்கம். ஓம் பிர்லா. நன்றி பவான்.
11: நன்றி.
5: நிகழ்ச்சியில் நடத்தினீர் இணைகின்றார், வணக்கம்.
12: வணக்கம் பாசன். நிர்மலா.
5: நிர்மலா சொல்லுங்கள்.
12: இது வந்து ஓம் பிர்லா.
5: ஓம் பிர்லா. செய்திகள் அடிக்கடி வரும் என்ன விட்ட பேர். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
13: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்
5: சொல்லுங்கள். சிவலிங்கம்.
13: ஓம் பிர்லா சார்.
5: ஓம் பிர்லா.
13: நன்றி சார்.
5: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், ஓம் பிர்லா என்பதுதான் சரியான விடை. மூர்த்தி சொல்லியிருந்தார் பிரபாகர் சபாநாயகர் இல்லவா என்று கேட்டிருந்தார். பிரபாகர் தமிழ்நாட்டுக்கு சபாநாயகர். நாங்கள் கேட்டது இந்திய பாராளுமன்றம், லோக்சபா என்று கேட்டிருந்தோம். லோக்சபா என்று சொன்னால் அது இந்திய பாராளுமன்றத்தை கருது. ஆகவே அது ஓம் பிர்லா என்பது மிகச்சரியான விடை. உண்மையில் நான் இந்த வினாவை கொண்டு வந்ததன் நோக்கம், இப்போது இலங்கை சபாநாயகருக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், இன்றைக்கு எங்களது செய்தியை கூட தர்மா வாசிச்சிருந்தார், கேட்டிருப்பீர்கள். இலங்கையின் சபாநாயகருக்கு எதிராக தற்போது இலங்கையின் சபாநாயகராக இருப்பவர் கலாநிதி ஜெகத் விக்ரம ரட்ன. பல்வேறு விதமான கடுமையான குற்றச்சாட்டுகள், நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் புகார்கள் என்பன எழுந்திருக்கின்றன. பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அவர் மீது சுமத்தப்பட்டு வருகின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்போது நாடாளுமன்ற இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதி பொதுச் செயலாளரும் பணியாளர்களின் பிரதிநிதியுமான சமிந்த குணரட்ன அளித்த புகாரின் அடிப்படையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக பல்வேறு விதமான விசாரணைகள் தொடங்கியிருக்கின்றன. சபாநாயகர் தனது பதவியை பயன்படுத்தி அரசு சொத்துக்கள் மற்றும் வசதிகளை தவறாக பயன்படுத்தியதாக இந்த புகார்கள் எழுந்திருக்கின்றது. இப்படி பல புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்குதல் மற்றும் நாடாளுமன்ற விதிகளின் மீறல் என்பன தொடர்பிலும் அவருக்கு எதிராக தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியிருக்கின்றார். செப்டம்பர் 10, 2026 அன்று சபாநாயகருக்கு எதிரான லஞ்ச ஊழல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்ப முயன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகருக்கு சபாநாயகர் அனுமதி மறுத்து அவரை சபையிலிருந்து வெளியேற்றுவதாக அச்சுறுத்தினார். சபாநாயகர் இந்த ஒருதலை பட்சமான மற்றும் நடுநிலைமையற்ற செயல்பாட்டுக்கு எதிராக எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர பொது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கம், நாடாளுமன்றக்கு இடையிலான ஒன்றியம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றில் அதிகாரபூர்வமாக சர்வதேச தலையீட்டை கோரி புகார் அளித்திருக்கின்றார். இப்போது இலங்கை சபாநாயகருக்கு எதிராக இவ்வாறு பல்வேறு விதமான புகார்கள் சஜித் பிரேமிராசா போன்றவர்கள் மூலம் இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன என்பதனால் அவரது விவகாரம் இப்போது சூடு பிடித்திருக்கின்றது. இன்றைய செய்தியிலும் அது பற்றி பேசினார். அதனால் தான் இந்த கேள்வியை கொண்டு வந்தேன். மற்றபடி தமிழ்நாட்டின் சபாநாயகராக பிரபாகர் இருக்கின்றார், இந்தியாவின் சபாநாயகராக ஓம் பிர்லா இருக்கின்றார் என்ற அந்த விடைகள் மிகச் சரியான விடை. விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது விடுதலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் நேயர்கள் மதி, வெண்பா, வன்குவர் பவான் மற்றும் எஸ்பி சரண். இவர்களுடன் நிர்மலா, மூர்த்தி, தேவகுமார், மொரின், தவம், சிவலிங்கம் ஆகியோர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேர்களை நீல்பதல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீல்பதல் சொல் நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒருவரின் குரல் ஒலிக்கும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு பேச்சாளர், பிரபல பேச்சாளர், பல்வேறு விதமான பட்டி மண்டபங்களுக்கு நடுவராக இருந்தவர். இவர் யார் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள். ஒன்று சுகி சிவம், இரண்டாவது நெல்லை கண்ணன், மூன்றாவது சுலமன் பாப்பையா. இவர் யார் என்று கேள்விதான். அவரை பற்றி நீங்கள் மேலதிக தகவல்கள் சொல்ல நினைத்தாலும் சொல்லலாம், கேட்டு பாருங்கள்.
1: அவன் நம்மளோட பேசுகிறானா பேசாமல் இருக்கிறானா, சாப்பிடும்போது என்ன செய்கிறான், இல்லை சாப்பிடத்தான் வர்றானா வராமல் இருக்கானா, நம்மளை மதிக்கிறானா மதிக்காமல் இருக்கானா, இப்போ அவனை நம்ம மதிக்கிறதா, நம்ம மனசில் என்ன ஆகுது, இப்படியே தூக்கி போட்டு மிதிக்கலாமா அப்படின்னு வருது. ஆனால் யாரை மிதிக்கிறது, நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளைய நம்ம மிதிக்க முடியுமா, நல்ல பையன் இல்லை அந்த பொண்ணு பிள்ளை, புத்திசாலி பையன், எதை சொன்னாலும் கூர்மையாக வாங்கி கொடுக்குற பிள்ளைகள். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய போக்குனாலே உள்ளபடியே நமக்கு அது வருத்தம் தருதா, வரவேற்கத்தக்கதாக இருக்கா, இவ்வளோதாங்க சுருக்கம். உங்கள் வீடுகள்லேயே ஜென்சிகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். இருக்கு சார், இருக்கு இருக்கு. என்னத்தை சொல்ல, என்னத்தை சொல்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்னத்தை சொல்ல, அப்படியே இருக்குது.

0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம். யா சொல்லுங்கள்.
1: சாதனம் பார்த்தீங்க, 90 வயசுல காலமானது. நீங்கள் சொல்ல வலிக்கவே தெரியும் எனக்கு. நீங்கள் அவரை பற்றி கேட்க போறீங்க.
2: ஒரு
0: கேள்வியாவது போட்டுருவோம். முதல் கேள்விக்கு பட்டிமன்றம் பார்க்க
3: போயிட்டீங்க.
0: அடுத்த நேர் வணக்கம்.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்தனர் வணக்கம்.
4: இது சோழமான் பாப்பையா? அவர் பட்டிமன்ற நிலத்தை சிரிச்சு கொண்டுதான் பட்டிமன்ற நிலத்துவார்.
0: அதுதான் இப்ப அதுகமார் சொன்னார்.
4: சிரிச்சு கொண்டிருப்பார். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். சோழமான் பாப்பையா தானே?
3: என்ன
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன். நிர்மலா.
0: நிர்மலா சொல்லுங்கள்.
5: சோழமன்
0: பாப்பையா பாக்குறீங்களா? அவற்ற பட்டிமண்டவங்கள்
5: அவற்ற பட்டிமண்டம் நான் போய் இருப்பேன்.
0: தனியாவது பார்த்து சிரிச்சிடணும்.
5: என்ன அருமையானது அவர்.
0: நன்றி நிர்மலா.
5: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
6: வணக்கம் பாசன். ரமணி சந்திரன் அப்படி இருக்கியாது?
0: ஓ சந்திரன் வணக்கம். நலம். நீங்கள் எப்படி?
6: ஓ நலமா வந்து சொல்லிட்டு ஆவணி சதுர்த்தியானே பிள்ளையாருக்கு போயிட்டு வந்து. உண்மையிலே அவர் சரியா அந்த ஆரம்பத்துல படிக்கிறதுக்குல நிறைய கஷ்டப்பட்டாரு. இந்த
0: கல்வி
6: ஒரு விதர் அந்த நகையை அடை வச்சுதான் படிச்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். உண்மையா அவருடைய கருத்தை எல்லாம் சிரிக்காம தான் கவிப்பாரு. என்ன
0: சொல்லுங்கள்.
7: சலமன் பாப்பையா?
0: மொரின் முதல் கேள்விக்கு வரையில
7: என்ன
0: கொஞ்சம் பின்னுக்கு
7: போயிருவன்
0: தலையை குனிஞ்சிருவாரு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
8: சலமன் பாப்பையா தான். அதுல வந்து அங்கவை சங்கவை எல்லாம் ரெண்டு பேரும் ஓடி போயிருவாங்களே படத்துல. ஆனா அதுல வந்து கொஞ்சம் ஒரு முரண்பாடான கருத்து வந்து வந்தது சங்கருக்கு. ஏன்னா கருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடி போயிட்டாங்களே, அது யாராவது ஒருத்தவங்க சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு குன்ன கேரக்டர் போட்டு வச்சிருக்கணும் சொல்லி அவர் மேல ஒரு இது இருந்தது. பட் அது காமெடியா போயிடுச்சு.
0: ஒரு கை வந்த கேள்வி. என்ன சும்மா கதைச்சாலே ஒரு காமெடி வந்துடும். அது என்ன காரணம்?

0: அந்த மண்ணின் வாசம்,
1: மண்ணின் வாசம், தண்ணின் தாகம், எல்லாம்
0: திரையின் வாசம் சொல்லலாம். நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சொல்லுங்கள். சிவலிங்கம்,
2: எங்களை விட்டு பிரிஞ்ச பாப்பையா?
0: ஓ, உங்களுக்கும் ரசிகன் தான்.
2: என்ன
0: ஒரே பாப்பியல
2: பட்டிமன்றத்தை நிறைய பார்த்திருக்கேன்.
0: அதானே வேலை.
2: என்ன
0: சமைச்சு வச்சுட்டு. நன்றி நன்றி
2: நன்றி
0: ஐயா. ஆமாம், நேரம் 8:38 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: HD WHD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 New Home Experts.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை, அண்மையில் தமிழக முதலமைச்சர் விஜய் இங்கிலாந்து பயணமாக இருந்தார். இவரது இங்கிலாந்து பயணத்துக்கான காரணம் யாது என்பதுதான் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த வினா.

என்னுடைய அண்மையில் தமிழக முதலமைச்சர் சி எம் விஜய் அவர்கள் இங்கிலாந்து பயணமாகியிருந்தார். இந்த பயணத்துக்கான நோக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. முதலாவது அஜித்தின் சில்வெஸ்டர் கார் பந்தய போட்டியில் கலந்து கொள்வதற்காக, இரண்டாவது தமிழக முதலமைச்சர் என்ற ரீதியில் ஒரு அரசு முறை பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது, மூன்றாவது தனது நண்பி திரிசாவை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். எந்த விடை சரியான விடை? மூன்று விடைகளில் எந்த விடை பொருத்தமான விடை? முதலாவது விடை, தனது நண்பன் அஜித் கலந்து கொண்ட கார்பந்தயத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக, சில்வெஸ்டர் கார்பந்தயத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அங்கே சென்றிருந்தார். இரண்டாவது அரசு முறை, தமிழக அரசின் முதலமைச்சர் என்ற வகையில் ஒரு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். மூன்றாவது தனது நண்பியான திரிசாவை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். எந்த விடை பொருத்தமான விடை? அழையுங்கள் 416-6444-6222.

0: இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
1: இது வந்து அரசு முறை பயணம் தான். குடும்பம் சேர்ந்த பிறகு திரிசா பேர் ஊரெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. லண்டன்ல வேற தெரியணுமா? அது இது வந்து அரசு முறை பயணம் தான் சொல்ல, அரசு முறை பயணம்
0: தான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசனது பஞ்சாட்சம்.
0: சொல்லுங்கள் பஞ்சாட்சம்.
2: இது சரியான முறையில் அலுவலக ரீதியில் சொல்லப்போனா அரசு முறை பயணம் முதலமைச்சர்களை ஈர்க்கிறதுக்கு. போன இடத்த நண்பர் அஜித்தேன் தொடக்கி வச்சா நான் போய் சந்தித்தேன். அது போன இடத்த நடந்த விஷயம் உண்மையில பிரஸுக்கு கொடுக்கப்பட்டது அரசு முறை பயணம். அப்ப நாங்க நம்பித்தானே ஆகணும் எல்லாத்தையும். நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் பாச, நான் மகன் கழிக்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
3: முந்தி மீடியா குறைவு எம்ஜிஆர் இப்படிதான் ஜெயலலிதாவுக்கு பின்னால் தெரிஞ்சவர். அவர் பைபோசா கூட்டிகள் வந்து நடிக்க வச்சு எல்லாம் செய்தவர். அப்போ அதை பற்றி கதைக்கல. விஜயந்த பேட்டி தான் கதைப்பா நடக்குது. அரசியல் இதுக்கு தான் போனவர். நன்றி பா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசன. பவான் இது மூன்று பதினும் சரி வரும். ஆனால் ரெண்டாவது மூன்றும் பிறந்தது இல்லாது.
0: நன்றி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
5: முக்கியமா மூன்றாவது இல்ல. அரசு முறை பயணம்.
0: அரசு முறை பயணம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: சந்திரன்
0: சொல்லுங்க.
6: இது அரசிய முறைக்கு தான் அவர் போயிருக்கார். ஆனா மற்ற இந்த போட்டியிலையும் கலந்து கொண்டிருக்கார். ஓ, அதுல அவர் அந்த என்ன சொன்னா இந்த காரணம் வந்து தமிழ்நாட்டிலையும் அப்படியான பாதுகாப்பு பற்றி இதுன்றதுக்காகத்தான்
0: மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பற்றி உருவாக்குற திட்டம் இருக்கு தமிழகத்தில். அதனால தான் போயிருக்கிறேன், சந்திச்சிருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
7: அரசு முறை பயணம் தான். முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கான பயணம் தான். அதோட அஜித்குமார் அந்த கார் ரோட்ட பந்தயத்திலையும் அவர் தொடக்கி வச்சு ஆதரவு கொடுத்திருக்கிறார். அப்படி சொன்னா அவர் சென்னையிலையும் அது தொடக்கிற மாதிரியான ஒரு கூடுதலா சம நோக்கம் இருக்குது. கூடுதலான அந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதனால மூன்றாவது நான் சொல்லிட்டேன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: மூர்த்தி ஆகிறேன்.
0: சொல்லுங்கள்.
8: இது அரசு பயணம் தான். போன இடத்துல விஜய் அஜித் அழைச்சிருக்கலாம். வந்துட்டு போலாம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் ஜியா.
0: ஜியா சொல்லுங்க.
9: இது வந்து அரசு முறை பயணம் தான். நான் அவர் நினைக்கிறேன் போறதுக்கு முன்னுக்கு இந்த ஜிடிஎன் திரைப்படம் பார்த்துட்டேன். வாங்க அந்த படம். அப்ப இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் தெரியும் அந்த காலம் இருந்து
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். நான்
0: காசி. நீங்க எப்படி?
10: நன்றி. இது மேல அரசு முறை தான். அது இதுக்குள்ள அவரை எப்படி என்ன இடத்துல அவரை இதுன்ற பார்த்துருக்குறது என்ன அங்க இந்தியா. அப்ப இது ஒரு சாட்டு தானே என்ன அப்படியே வச்சு. நன்றி
0: நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சொல்லுங்க சிவலிங்கம்.
11: அரசியல் முறைப்படிதான் போயிருக்காரு.
0: அரசு முறை பயணம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சார் ஆமாம், அது அரசு முறை பயணமாகத்தான். அவர் அதிகாரபூர்வமான அரசு முறை பயணம். தமிழக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இந்த பயணம். செப்டம்பர் 10 முதல் செப்டம்பர் 17 வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த இங்கிலாந்து பயணத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தொழில் முதலீடுகளை ஈர்த்தல். தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பிரிட்டன் நாட்டு முன்னணி வணிகத் தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை சந்தித்து பேசுவது இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக சிக்மா டெக்னாலஜி குரூப் போன்ற நிறுவனங்களுடன் உலகளாவிய திறன் மையங்களை அமைக்க முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. அதேவேளை தமிழக சட்டப்பேரவையில் விதியன் 110 கீழ் உலகத்திறம் வாய்ந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சிட்டி என்பதை அமைக்கப்படுகின்ற திட்டத்தையும் மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கு அகுலகின் புகழ்பெற்ற சில்வர் ஸ்டோன் பந்தய தடத்தின் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் வணிக செயற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்யவும் இந்த அரசுமுறை பயணம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த இடத்தில்தான் நண்பர் அஜித் அழைத்ததற்கு நாங்கள் அந்த மோட்டார் பந்தய போட்டியை ஆரம்பித்து வைக்கின்ற பணியையும் மேற்கொண்டார். நில் பதசொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு விடை தந்த நேர்கள் பஞ்சாட்சரம், வெண்பா, மூர்த்தி, நோர்வேஜியா, தேவகுமார், ரமேஷ், பவான், நிர்மலா, சிவலிங்கம், மதன், தவம் மற்றும் டோன்மில் சந்திரன், மொரின், காசி ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகள்.
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
13: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
12: சுகந்தன், 416-540-6269.
13: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
14: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
15: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
14: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
0: நேர்களை இதுவரை நேரம் சிஎம்ஆர் தமிழ்ச்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

ए गजा कमिया मुड़ा ला आने तो रे

விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோத

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD Cross Border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் September 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough, 416-759-2600, 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca
6: 905-417-6069.
7: குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில்

0: அலுவலகங்கள் 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சக்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இயக்கமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

Tony.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: அனைவருக்கும்
1: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89 உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay? No problem
2: அடிச்சினம். பார் கிளமு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough, 416-759-2600, 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5-4-6-6-1.

நரசிம்ஹவர்ணிம் ஸ்வாமின் பரஸ்வத தபோதன ராமச்சந்திர சேஷாம்ச ராமய துணந்தன கல்கி ரூப ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். லீலாலவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வெங்கடபதே தவ சுப்ரபாதம். பாஸ்வானுதேதி விக

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat 1 gram நகைக்கு 100 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar Klamu closing that. Adikiranadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adikavatti Selithi Kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155. 0155
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
4: செல்லம் இல்லடா செல்வம்
5: சரி சரி
8: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
10: அதிகாரம் 89 உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: மீண்டும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111.
1: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 4162-4462.
2: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இன்று 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஒரு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேர்களே, இன்றைய நாளும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சுப மங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்து நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222.
1: எங்கும் எதிலும் எப்பொழுதும் சிஎம்ஆர் தமிழ் HD.

0: 24 மணி நேர முதல் HT மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே முழுமையான காரணம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. அண்ணாவின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முக ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளனர். கனடா பிரதமர் மாக்கானியின் ஐரோப்பிய பயணம் கனடா எந்த அளவுக்கு ஐரோப்பாவுடன் நெருக்கமான உறவை உருவாக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும் முக்கியமான பயணமாக அமையக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த திட்டத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கசியம்மார் தமிழ் எஸ்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம் இன்று 15 செப்டம்பர் மாதம் 2026 இன்றைய நாளில் பகல் பொழுது காலநிலை பற்றி நோக்குவோம். இப்போது வானிலை 17°C நிலவுகின்றது. 24°C வரை இன்றைய வெப்பநிலை உயர்வடைய இருக்கின்றது. அதேவேளை இரவு பொழுதில் 19°C வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 13 km வேகத்தில் தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். அதேவேளை நேர்களில் நாளைய தினம் புதன்கிழமை 16°C பகல் பொழுது வெப்பநிலை 26°C, இரவு பொழுது வெப்பநிலை 13°C. அது மட்டுமல்ல, நாளை வானம் ஆங்காங்கே சிறு சிறு கருமுயில் கூட்டங்களுடன் மிக பிரகாசமாக காட்சியளிக்கும். இன்றைய நாளில் 30% மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளை மறுதினம் வியாழக்கிழமை 40% மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. பகல் பொழுது வழமைப்போல் 26°C, இரவு பொழுது 15°C நிலவை இருக்கின்றது. இது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை. நேர்கள், எங்களது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழா தமிழா காலை ஒலிபரப்பில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் எச்டியின் விடியல்.
0: நேர்களை, சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 4166444622. அது மட்டுமில்லை நேர்களை, நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் ஊடாகவும் உலகின் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கிருந்து எந்த மூளையில் இருந்தாலும் என்று சொல்லலாம், அப்படி இருந்து கொண்டு நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் 24 மணி நேரமும் நீங்கள் இணைந்திருக்க முடியும்.

பொதுவாக செப்டம்பர் 15 என்று வந்தால் தமிழர் தேசமெங்கும் வாழுகின்ற தமிழர் தேசம் அல்ல புலம்பெயர்ந்தும் தமிழர் தேசங்களிலும் வாழுகின்ற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் ஒரு நினைவு நாள் நிச்சயமாக மனங்களில் ஓடி வரும். என்ற வகையில் இன்று தியாகி திலீபனின் நினைவு தினம் இன்றைய நாளில் பல்வேறு பிரதேசங்களிலும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 15 தேதி ஆரம்பமாகி அவரது உண்ணாவிரத போராட்டம் செப்டம்பர் 26 நாள் தியாகி தீபனின் நினைவு நாளாக ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்று அந்த உண்ணாவிரதம் ஆரம்பமான நாள். இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி செப்டம்பர் 15, 1987 அன்று யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி கோயில் முன்பாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய நாள். தமிழ் கைதிகளின் விடுதலை, தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை தடுத்தல் மற்றும் புதிய காவல் நிலையங்களை மூடுதல் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எந்த ஒரு நீர்த்துளியும் மருந்தாமல் 12 நாட்கள் அகிம்சை வழியில் போராடி செப்டம்பர் 26, 1987 அன்று தனது 23 வயதில் நாட்டுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்தவர் தியாகி திலீபன். அவரை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கொண்டு உங்கள் இனிய பாடல்களை கேட்டு நீங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நீர்களை அழையுங்கள். வளமையான எங்களது தொலைபேசி இலக்கம்

0: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: என்ன
0: இருந்தாலும் ஸ்கூல் தொடங்கினா நாங்களும் ஸ்கூலுக்கு போய் வரணும். வாசல் படி வரை போய் வரணும். சில வேளை வகுப்பறைக்குள்ளும் போய் வர வேண்டும்.
1: எந்த ஆளுக்கு வகுப்பறைக்குள்ளும் தான் போய் வரணும். ஸ்கூல் தொடங்கினா கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம். இன்னைக்கு பாடல் வந்து சீனு படத்திலிருந்து வணக்கம் வணக்கம். அந்த பாட்டை கேட்போம்.
0: நல்ல வணக்கத்துடன் இன்றைய பாடல் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. நன்றி மதி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: ஏற்கனவே எந்த ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போதும் அதற்கு வரவேற்பு ஒரு பக்கம், எதிர்ப்பு இன்னொரு பக்கம், நிச்சயமாக நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் போல் இருக்கும். இப்போது பிரதமர் மார்க்கானி ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு உச்சி மாநாட்டை கண்டித்து திங்களன்று டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் திரண்டிருந்தார்கள். டொரண்டோவில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் கனடா முதலீட்டு உச்சி மாநாட்டை காரணி நடத்துகிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சுமார் 167 திட்டங்களுக்காக $1 டிரில்லியன் முதலீட்டை ஈர்க்கும் நோக்கத்துடன் உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் 100க்கும் மேற்பட்டோரை அவர் அதில் பங்கேற்க அழைத்திருக்கின்றார். பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் முதலீடு செய்வதற்கு கனடா ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான இடம் என்று பிரதமர் முன்னிறுத்தி வருகின்றார். இருப்பினும் வெளிநாட்டு முதலீடுகளை சாதாரண கனடியர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் என்பதை சிலர் முழுமையாக ஏற்கவில்லை. அவ்வாறு ஏற்காதவர்கள் இப்போது போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். பொதுவாக முதலீடுகள் என்பது ஒரு நாடு, ஒரு தேசம் என்பவற்றுக்கு பல்வேறு விதமான பொருளாதார பலன்களை கொண்டு வரக்கூடியவை. பல்வேறு தொழில் வாய்ப்புகள், இன்னும் உற்பத்தி பெருக்கம், ஜிடிபி, நாட்டின் மொத்த தேசிய வருமானம் என்பவற்றில் அதிக சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவை. அவ்வாறான சாதகமான நிலைமைகளை இந்த முதலீட்டாளர்கள் மூலம் கொண்டு வர முடிந்தால் அது வரவேற்கத்தக்கது என்பது இன்னொரு சாரார் கருதுகின்றார்கள். நேரம் சரியாக 9:16.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
1: காலை வணக்கம் வாசனா சுதா, அப்படி
0: காலை வணக்கம். நலம், நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: நாங்களும் நலமா இருக்கோம். எனக்கு வந்து பாட்டு வந்து இது நம்ம பூமி படத்துல இருந்து வானமலை போலே பாடல், அந்த
0: மலை தூருது என்ன சுதா?
1: சாதா தூரு.
0: சரி, வானத்துல போய் கொண்டிருக்கிறீங்களே என்ன?
1: ஓ, தி ஆல்வேஸ்
0: தொழில் உறங்கியாச்சு. சரி, நன்றி. பாடல் ஒழிக்கிறது சுதா. ஆமாம், நேர்களை, இந்த கனடாவின் பொருளாதாரம் குறித்து இப்போது பல்வேறு விதமான முதலீடுகள் தொடர்பான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக உலகளாவிய சொத்து மேலாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கிய நகர விமான நிலையங்களில் தனியார் முதலீடு குறித்து விவாதிக்க லிபரல் கட்சியின் சிறப்பு குழு கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது. கனடா ஓய்வூதிய திட்ட முதலீட்டு வாரியம் மற்றும் புரூக்ஃபீல்ட் சொத்து மேலாண்மை நிறுவனம் ஆகியவை கனடாவில் பெரிய அளவிலான முதலீடுகளுக்காக $50 பில்லியன் மதிப்பிலான புதிய நிதிகளை அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை நகர விமான நிலையங்களை தனியார் முதலீடு குறித்து, அந்த நிலையங்களில் தனியாரது முதலீடுகள் குறித்து விவாதிக்கின்ற லிபரல் கட்சியின் சிறப்பு குழு கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது. அது பற்றிய தகவல்களை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு அறிய தருவோம்.

0: நேர்களை 78வது பிரைம் டைம் எம்மி விருதுகள் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூன் 1st 2025 முதல் May 31st 2026 வரையிலான மிகச்சிறந்த அமெரிக்க பிரைம் டைம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கௌரவித்த நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விழா அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட September 2026 வளமையாக நடைபெறுவதுண்டு. இந்த விருது வழங்கும் விழா கலிபோர்னியாவின் டவுன் டவுன் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிகாக் தியேட்டரில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதற்கு முன்னதாக September 5th 6th 78வது பிரைம் டைம் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எம்மி விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவை ஜெஸ்ஸி காலின்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்தது. அந்த மற்றும் அமெரிக்காவின் என்பிசி மற்றும் பிகாக் என்ற நிறுவனங்கள் இவற்றை ஒளிபரப்பு செய்தன. இந்த விழாவிலே கலந்து கொண்ட பலரும் இந்த அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் தொடர்பாகவும் இந்த விழாவில் முணுமுணுப்புகள் எதிரொலிப்புகள் இடம்பெற்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. எம்மி விருது விழாவின் போது கனடாவில் உள்ள நமது அண்டை வீட்டாரையும் நண்பர்களையும் சாலி ஃபீல்ட் நினைவு கூர்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது வெளியாகி இருக்கின்ற செய்தி. நேரம் இப்பொழுது 9:25.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
3: எங்கும் எதிலும் எப்பொழுதும் CMR தமிழ் HD.

0: 24 மணி நேர முதல் HT. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
1: ஆதி பாடத்துல இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வாமழியா அந்த பாடல் கப்பமா
0: நல்ல பாடல் ஒழிக்கின்றது. நன்றி. இது
1: நன்றி.
0: ஆமாம், நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 10 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்த ஆதி திரைப்பட பாடல் ஒழிக்க இருக்கின்றது. கனடாவுடனான தனது வர்த்தக போரை வாஷிங்டன் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் ஒரு சில கனேடிய பொருட்கள் மீதான சமீபத்திய அமெரிக்க வரிகள் செவ்வாய் இன்றைய தினம் முதல் அமலுக்கு வருகின்றன. வெளிப்புற மோட்டார் படகுகள், உலோகம் மற்றும் காகித பொருட்கள் போன்ற கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களில் சுமார் 0.6% கொண்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. மேலும் சீமெண்ட், சர்க்கரை, கழிப்பறை காகிதம் மற்றும் மீன்பிடி தூண்டில்கள் போன்ற கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களில் சுமார் 0.5% கொண்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 50% வரிகள் நீக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கடந்த மாதம் கனடா முறையான பேச்சுவார்த்தையிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து வளர்ந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியில் இந்த சமீபத்திய வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கடைசி நிமிடத்தில் அமெரிக்கர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக பிரதமர் மார்க் கானி கூறியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.

0: அந்த பாடலில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 9:33. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்பில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
0: நேர்களை, இப்பொழுது உக்ரைன் புடினின் தலைமை ஜெனரல் கொல்லப்பட்டதாக தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள டொனட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள உக்ரைன் படைகள் நடத்திய அதிநவீன ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினால் ரஷ்யாவின் வீரன் என நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ரஷ்ய இராணுவத்தின் தெற்கு இராணுவ மண்டலத்துக்குட்பட்ட 51 ஒருங்கிணைந்த படைகளின் தளபதியாக செயல்பட்டு வந்த இவர் என்றும், உக்ரைனின் டொனட்ஸ் பிராந்தியத்தில் முக்கிய நகரங்களை கைப்பற்றுவதற்கான இராணுவ நகர்வுகளுக்கு தலைமை தாங்கியவர் இவர் என்பதும் இந்த ஊடகங்கள் மூலம் வெளிவந்திருக்கின்ற செய்திகளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, ராஜ் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் ராஜ், நன்றி. நீங்கள் எப்படி?
6: நல்ல சுகம் அண்ணா.
0: என்ன பாடல்?
6: இலசு போட்டா புதுசுல ஒன்றை போடுங்க.
0: இலசு போட்டா புதுசுல.
6: நன்றி அண்ணா.
0: சரி, நன்றி. பாடல் ஒழிக்கும்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நேரம் 9:35. நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. 10 தொடக்கம் 12 வரை நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு 10:10 நிகழ்ச்சியில் எங்களது பாடல்கள், உங்களது வாக்குகள் என்பவற்றுடன் இணைந்திருக்கலாம். 10:10 நிகழ்ச்சி, 10 தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 10:10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள், அந்த பாடல்களுக்கான உங்களது வாக்களிப்பு என்பன 10:11 இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு எங்களது வானவில் தருகின்ற பல்வேறு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளிலும் இணைந்திருக்கலாம். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய பொழுதாக மாற இருக்கின்றது. 1:05 இடைவிடா இசை மலையும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது.
10: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எச்டி
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் எச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் எச்டி ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை முனைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பவான், நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: சுமாயிருக்கோம். எனக்கு வந்து ஏசாஸ் பாடம் மாட்டது கிண்ணப்பில் தேன் வைத்து கைகள் என்று அந்த படத்தை
0: காலையில
1: ஆறு நாற்பது விளம்பி ஆச்சு வேலைக்கு போகணும்.
0: அந்த பாடல் ஒலிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தவைக்கு
1: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது இன்னொரு நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் விளம்பர இடைவெளியையும் இணைத்துக் கொள்வோம்.
2: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுக்கு கொண்டு இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஓட வலிக்கிடத்தான் சார் வரும்.
1: என்ன
0: என்ன
1: பாட்டு கேப்பமணி யோசிச்சுட்டு டக்கன இந்த பாட்டு வந்துச்சு.
0: அதான் சரியான முடிவு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க காலை வணக்கம். கண்ணன் காய்க்கு எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன். நன்றி. நீங்கள் நலமா?
2: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ஒரு பாட்டு பாட்டு கேட்போம்.
0: என்ன இன்னைக்கு விஸ்வநாதன் கிட்ட போயிட்டியா?
2: பார்த்து கொண்டிருக்கோம். படம் நல்லா இருக்கு.
0: நடிகர்கள்
2: எல்லாம் நடிக்கணும். நல்லா இருக்கு. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.

நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களையும் இணைத்துக் கொள்ளுகின்றோம். காத்திருங்கள். இப்பொழுது ராஜ் இணைந்து கொண்டு டொரத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டார். அந்த பாடலுடன் முதலில் இணைந்திருப்போம்.

0: listening to CMR Tamil HD.
1: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் ஹெச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் ஹெச்டி ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேர இணைகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலம் காசி. நன்றி. நீங்கள் எப்படி?
1: என்ன
0: பாடல்?
1: எனக்கு ஒரு இடைக்கால பாடல் உங்களை தெரிவித்த ஒரு பாடல் ஒன்று கேட்போம்.
0: பிள்ளை நிலா திரைப்படத்தில் ராஜா மகள் ரோஜா மகள் பாடல் ஒளி.
1: நல்ல பாடல். நல்ல பாடலா?
0: நன்றி.
1: நன்றி.
0: இப்பொழுது நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சத்யா விருப்பத்தில் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல்.

0: அந்த பாடல் ஒழித்து வைத்த நேரம் 9:55. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழா தமிழா காலை நேர ஒளிபரப்பில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் நாம் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருக்கும்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் ஹெச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் ஹெச்டி ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். இன்னொரு நேர் இணைந்திருந்தார், ஓடிவிட்டார். வணக்கம், வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம், நலம்
0: நலம் மலன், நன்றி. என்ன பாடல்?
1: இந்த பாட்டை கேப்போம். பொட்டு மேல பொட்டு வைத்து பொட்டலில போற அந்த பாட்டை கேப்போம்பா.
0: நிகழ்ச்சியில் நிர்மலா காத்திருந்தார். நிர்மலா, இணைந்து கொள்ளுங்கள். உங்களது பாடல் தெரிவை நாங்கள் கேட்பதற்கு நேர்கள் 10 மணி வரை உங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இப்பொழுது நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்களில் அடுத்து காசி விருப்பத்தில் பிள்ளை நிலா திரைப்படத்தில் இந்த பாடல் வருகிறது.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் நேரை இணைத்துக் கொண்டு செய்திகளுக்கு செல்வோம். வணக்கம்.
1: நீங்க காலை வணக்கம் வாசன், நிர்மலா வைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா, நீங்க எப்படி? நலமா?
1: ஓமோ நலமா
0: இருக்கிறேன்.
1: எனக்கு வந்து மேல்நாட்டு மருமகள் படத்துல தமிழில் பாட வந்து நந்த பாட்டு.
0: நீங்க மேல்நாட்டுல இருக்கிறீர்கள், அப்புறம் என்ன மருமகள் மேல்நாட்டுல, கீழ்நாட்டுல இனி மருமகள் எடுக்கலாம். சரி, பாடலுக்கு எங்களது வாட்ஸ்அப் இலக்கம் இதே இலக்கம் தான் நிர்மலா, இதே இலக்கத்தை நீங்க வாட்ஸ்அப்பில் எங்கிருந்து அழைக்கலாம். நீங்கள் இந்தியா போனாலும், இலங்கை போனாலும், தாய்லாந்து போனாலும் எங்கிருந்து அழைக்கலாம்.
1: இடையில தங்கச்சி எடுத்துட்டா
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில்
2: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்முதல் தொடர்பில் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் டொனால்ட் ஃபெரேரோ தற்போது நிதி மோசடி விசாரணை பிரிவில் வாக்குமூலம் அளித்து வருகின்றார். தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக இளஞ்ச உடல் பற்றிய குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று வருவதால் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இரு கட்டங்களாக நடைபெற்ற 309 நகர்ப்புற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஸ்கச்கச்சுவான் மாகாணத்தில் பெல் கனடா முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள டேட்டா சென்டர் திட்டம் 4 மடங்காக விரிவுபடுத்தப்படவுள்ளதாக பிரதமர் மாகாணி மற்றும் ஸ்கச்கச்சுவான் முதல்வர் ஸ்காட் மோ ஆகியோர் அறிவித்துள்ளனர். தாய்லாந்து வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா விலக்கு விதிகளை இன்று முதல் கடுமையாக்கியுள்ளது. இதன்படி விசாவின்றி தாய்லாந்தில் தங்குவதற்கான அனுமதி காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: அடுத்த நிகழ்ச்சியிலே கண்ணன் இணைந்து கொண்டு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டார். இப்போது அந்த பாடல் அதிலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கின்றது.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல்.
1: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து

0: தமிழா தமிழ் எச்டியின் விடியல்
1: நேர்களை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வன்கூவர் பவான் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அவரது விருப்ப பாடல் அடுத்து ஒழிக்க இருக்கின்றது. இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்தில் இருந்து

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
4: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

வணக்கம், நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: listening to CMR Tamil HD.
1: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் இன்று கொண்டு வருகின்ற பத்து பாடல்களையும் தர இருக்கின்றோம். கவனமாக கேளுங்கள் நேர்களே, என்றளவு பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
2: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை பத்து மணி தொடக்கம் 12 மணி வரை.
2: பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து.
1: இன்று பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பத்து பாடல்களையும் இப்போது தந்துவிடுகின்றோம். அந்த பாடல்களை நீங்கள் கேட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு வாக்களிக்கலாம். முதலாவது பாடல், அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில். என் காதல் ஓடங்கள் கரை சேரும் நேரங்கள் பூங்காட்டு மேலும் வீசுதே பாடல். இரண்டாவது, டே கையை வச்சுட்டு சும்மா இருடா கிதி திரைப்பட பாடல். மூன்றாவது, என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் ஏ ராசாத்தி ரோசாப்பு வா வா வா அடியே சீமாட்டி பூச்சுட்டி வா வா வா. இலக்கம் நான்கு, நரசிம்மா திரைப்படத்தில் லா நந்தலாலா மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும். இலக்கம் ஐந்து, வானமே இல்லை திரைப்படத்தில் நீ ஆண்டவனா தாய் தந்தை தான் உனக்கில்லையே கண்ணா நான் உன் ஜாதிதான் என்ற பாடல். இலக்கம் ஆறு, புது வசந்தன் திரைப்படத்தில் பொன்னி நதி வெள்ளம் என்று பொங்கும் இன்பமே என்ற பாடல். பொன்னி நதி வெள்ளம் என்று பொங்கும் இன்பமே என்ற பழைய திரைப்பட பாடல் புது வசந்தன் திரைப்படத்திலிருந்து. இலக்கம் ஏழு, கண்ணுக்குள் டிக் டிக் டிக் நெஞ்சுக்குள் பக் பக் பக் கண்ணே உன்னை கண்டால் டக் டக் டக் பாறை திரைப்பட பாடல். இலக்கம் எட்டு, அமுல் பேபி அமுல் பேபி கொழு கொழு எண்ணத்தில் குழியில் விழுந்தேன் வாஞ்சிநாதன் திரைப்பட பாடல். இலக்கம் ஒன்பது, பூ பூவா பூத்திருக்கு பூவு பூமி பூவை பறிக்கவே நேரம் இருக்கா கூலி திரைப்பட பாடல். இலக்கம் பத்து, வீரா திரைப்படத்திலிருந்து மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல். இவைதான் இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்ற பாடல்கள். முதலாவது நேர்களே, அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில் என் காதல் ஓடங்கள் கரை சேரும் நேரங்கள். இரண்டாவது, கிரி திரைப்படத்திலிருந்து டே கையை வச்சிட்டு சும்மா இருடா. இலக்கம் மூன்று, என்னுயிர் தோழன் நீ ராசாத்தி ரோஜாப்பு வா வா வா அடியே சீமாட்டி பூச்சூட்டி வா வா வா. இலக்கம் நான்கு, நரசிம்மா திரைப்படத்தில் லாலா நந்தலாலா வா வா மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல். இலக்கம் ஐந்து, வானமேலை திரைப்படத்தில் நீ ஆண்டவனா தாய் தந்தை தான் உனக்கில்லையே. இலக்கம் நான்கு, பொன்னி நதி வெள்ளம் என்று பொங்கும் இன்பமே சொந்தமே புது வசந்தம். இலக்கம் ஏழு, பாறை திரைப்படத்தில் கண்ணுக்குள் டிக் டிக் டிக் நெஞ்சுக்குள் பக் பக் பக் கண்ணே உன்னை கண்டால் தக் தக் தக். இலக்கம் எட்டு, அமுல் பேபி அமுல் பேபி கொழு கொழு கன்னத்தில் குழியில் விழுந்தேன் வாஞ்சிநாதன் திரைப்பட பாடல். இலக்கம் ஒன்பது, கூலி திரைப்படத்திலிருந்து பூ பூவா பூத்திருக்கு பூவி பூவை பறிக்கவே நேரம் இருக்கா. இலக்கம் பத்து, மாடத்திலே கன்னி மாடத்திலே டிங்கி டாங் டிங் என்ற பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து. இவைதான் இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்ற பாடல்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கலாம். 4164462222. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. அதற்கு முன்னால் நாம் நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்து கொண்டு அவர்களது வாக்குகளை பெற்றுக்கொள்வோம். வாக்குகளை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக பெற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாக்குகளை நாங்கள் பாடல்களை தரவரிசைப்படுத்துவது இலகுவாக இருக்கும் என்பதனால் இப்போது காத்திருக்கும் நேர்களது வாக்குகளை பெற்றுக்கொண்டு மதன் விருப்ப பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். 11 மணி வரை வாக்குகளை பதிவு செய்யலாம் என்றாலும் மிக விரைவாக இணைந்து கொள்வது நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு உதவும். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் நிஷா, கதை
1: சொல்லுங்கள். வணக்கம்,
4: நல்லா இருக்கோம், நீங்க அப்படி இருக்கீங்க.
1: நன்றி.
4: என்னோட பாடல் தெரிவுகள் 3, 4, 5, 9, 10.
1: ஐந்து முத்தான பாடல்கள் என்ன?
4: ஆம்,
1: மீனான பாட்டு தான் உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கோம்.
4: எனக்கு முதல் பாட்டு ஏ ராசாத்தி, அந்த பாட்டு மிகவும் அழகான வரிகள் கொண்ட பாடல். ஆம்,
1: நன்றி.
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
1: சத்யா சொல்லுங்கள்.
5: எனக்கு 3, 10, 1. 9468.
1: சரி, இந்த 10வது பாடல் கொஞ்சம் சங்கோசப்படுத்தான் கொண்டது, நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகுதுண்டு பரவாயில்ல. முதல் வந்த ரெண்டு பெண் ரசிகைகளும் அதை சலாம் போட்டு
5: நல்ல பாடல் தானது,
1: நல்ல பாடல். ஆனால் பொதுவாக 10க்கு 10 அது கொஞ்சம் பின்னுக்கு போயிடும் அந்த பாடல். நன்றி, நன்றி சத்யா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் பாசன். நிர்மலா.
1: நிர்மலா வாருங்கள்.
6: எனக்கு வந்து 4, 3, 5
1: 9, 10 நன்றி,
6: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். தவம் சொல்லுங்கள்.
7: 1, 3, 4, 6, 9, 10
1: 4, 6, 9 தவம் பாடல்களுக்கு இணைந்திருந்தீர்கள், பிறகு நிகழ்ச்சியில் இணையில.
7: என்ன பாடல் சொன்னீங்க?
1: அது இல்ல, அது ஏசாதான் தந்தன தந்தன தை மாதம். சரி, பாடல் ஒழிக்கும், அது காத்திருங்கள். நன்றி, நீங்கள் முதல் இணைஞ்சபடியே தான் உங்களை கேட்டான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன். இதே எல்லாம் நல்ல பாடல்கள்.
1: இதே
8: எனக்கு 3, 10, 4, 9, 5, 8 10 ஜெய் நல்ல பாடல் தானே. கருவுல கால பாட்டு நல்ல பாட்டு. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம். நான் மதி.
1: மதி சொல்லுங்கள்.
9: 10, 4, 3, 10, 4, 3, 5, 9, 8
1: நன்றி மதி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். நான் காசி.
1: காசி,
10: நான் முதல் நினைச்ச பாடலே மந்த நீரல் எல்லாரும் சொல்லி போட்டாலும் நான் நினைச்சதுதான் முதல். 3, 3, 2, 1, 5, 9, 10 இந்த எல்லாத்தையும் போட்டுருங்க.
1: நன்றி காசி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். நான் மதன் கலைக்கின்றேன்.
1: மதன் சொல்லுங்கள்.
10: உங்களுக்கு செவ்வாய் வணக்கங்கள். அதிகாலை வணக்கங்கள் வாசன்.
1: உங்களுக்கு விரித்தாகட்டும்.
10: எல்லாமே நல்ல பாடல் கொண்டு வந்துக்கிறீங்க. எனக்கு பிடித்த பாட்டு 2, 7, 9 போனஸா 10 போட்டு விடுங்க கேட்போம்.
1: நன்றி மதன். நன்றி,
10: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் பவான், எப்படி இருக்கீங்க?
1: நலம் பவான்.
11: இந்த பாட்டு வராண்டியே வந்துட்டு பாட்டு வராண்டியும் வந்துட்டு நீங்க போட்டீங்க.
1: நல்ல கதை. பாட்டு கேட்டா வேற நேர்கள் பாட்டு கேட்டா நாங்க பாருங்க. தவம் எல்லாம் வந்து பாட்டு கேட்டு ஓடிட்டே இப்ப கன்ஃபார்ம் பண்ணி போடுறோம்.
11: என்ன எனக்கு வந்து 1, 3, 10
1: 1, 3, 10
11: மட்டும் இது போட்டுக்கோ.
1: அது பின்னுக்கு கொண்டு வர சில பாடல்கள் சில கட்டங்கள்ல போடணும்ன்றதுக்காக வச்சிருக்கிறோம்.
12: நன்றி,
1: நீங்க எப்படி
12: ரசிகன்? நீங்க ரம்யா கிருஷ்ணன் பாட்டுகள் நிறைய கொண்டாடுவீங்க.
1: அப்படியா? சரி, நான் அவன் முகத்தை பார்த்தேன் இந்த பாட்டில் பார்ப்போம். நான் சொல்கிறேன்.
12: ஆ சரி, ஓகே, ஓகே. எனக்கு வந்து 3வது
1: இதில் வாஞ்சிநாதன் ரம்யா கிருஷ்ணன், பாறை ரம்யா கிருஷ்ணன், வானமையில் ரம்யா கிருஷ்ணன், நரசிம்மா ரம்யா கிருஷ்ணன், 4, 4, 5 பாடல்கள் ரம்யா கிருஷ்ணன் தான்.
12: ஆ ஓகே, ஓகே. நான் அந்த ஃபேமஸ் படம்
1: 2 பாடல்கள் மீனா நடித்த திரைப்படம்.
12: ஆ ஓகே, ஓகே. அதான் நான் எனக்கு
13: எனக்கு மறந்து போச்சு. அப்ப அதுல சிலவள்ள நான் பார்க்காத படங்களை இறக்குமே நினைக்கிறேன். அப்ப அதான் இல்ல உண்மையிலேயே
1: நரசிம்மா பாறை பார்க்க வாய்ப்பு இல்ல, பாத்துருக்க மாட்டீங்க வாஞ்சி.
13: அதான் அதான் இல்ல அருமையான ஒரு நடிகை அதான் முக்கியமா அந்த இதுல என்ன சூப்பர் டீலக்ஸ் ஒரு படம் வந்தது, அது இவ என்ன இவ மிஸ்கினோட சேர்ந்து நடிச்சிருந்தவா. அருமையான படமும் அவன் நடிப்பு வேற, அதை விட பாகுபலி. அப்படி லிஸ்ட சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அந்த சிம்பிளா வியத்திரமா நடக்கக்கூடிய ஒரு நடிகை.
1: இது இன்றைக்கு ரம்யா ஹாசன் ஸ்பெஷல் தான் பாடல்கள். மதன் எல்லாம் விரும்பி கேட்கணும்ன்றது காய்ச்சல கைய வச்சுட்டு சும்மா இரடா அப்படியெல்லாம் போட்டுருக்கோம்.
13: மட்டுப்படி நல்ல வட எனக்கு
1: முதலாவது அதான் சொன்ன
13: எனக்கு மூன்றாவது
1: மூன்றாவது
13: பத்தாவது பத்து ஒன்பது
1: பத்து ஒன்பது
13: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம். ஆமா அவர் பேசுவதாக இல்லை. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் மதன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பாடல்களை நேர்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாடல்களில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு நீங்கள் வாக்களித்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் இன்று கொண்டு வந்திருக்கும் 10 பாடல்களையும் முதலில் தர இருக்கின்றோம். அந்த பாடல்களுக்கான வாக்குகளை நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அளிக்கலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அதேவேளை நீங்களே நீங்கள் வாட்ஸ்அப் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப்பின் ஊடாகவும் இணைந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சிகளில் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக எங்களது தொலைபேசி இலக்கம் தான் வாட்ஸ்அப் இலக்கம். பிறவிற்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கின்றது, வாட்ஸ்அப் இலக்கம் என்ன தொலைபேசி இலக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதில் நீங்கள் எந்த விதமான முரண்பாடுகளும் கொள்ள தேவையில்லை. எது எங்களது தொலைபேசி இலக்கமோ அதுதான் எங்களது வாட்ஸ்அப் இலக்கம் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். ஆகவே இலக்கம் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்கலாம். பாடல்களை கேட்பதற்கு நீங்கள் எங்களது ஆப்பை டவுன்லோட் செய்து ஆப்பின் ஊடாகவும் பாடல்கள் கேட்கலாம். 101.3 தமிழ் எஸ்டி HD2 நீங்கள் 24 மணி பொழுது எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். HD1 தமிழ் FM நிகழ்ச்சிகள் கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற அதேவேளை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக எங்களது வளமையான தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றோம். பல நாடுகளிலிருந்து நேர்கள் பலர் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நாடுகள் மட்டுமல்ல, நீங்கள் கனடாவுக்குள் இருப்பவர்களாக இருந்தால் இப்போது வான்கூவர் மற்றும் கியூபெக் போன்ற இடங்களிலிருந்து பல நேர்களும் தங்களது தொலைபேசி ஊடாக வாட்ஸ்அப் இலக்கங்களின் ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக எங்களது வளமையான தொலைபேசி இலக்கத்தை அழுத்தி அதன் மூலம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகின்றார்கள். நீங்களும் அவ்வாறு கலந்து கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அது மட்டுமில்லை, நீங்கள் கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் இருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்குரிய மிகச்சிறந்த வாய்ப்பாக இப்போது நாங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் உதவும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 416-644-6222 என்ற எங்களது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக அழைத்து பாடல்களை விரும்பி கேட்பது மட்டுமல்ல, எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியில் நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் இந்த இலக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தூர தேசங்களில் இருப்பவர்களுக்காக நாங்கள் எங்களது நிகழ்ச்சிகளிலே பொதுவாக சிஎம்ஆர் தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் இந்த பாடல்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பதிவிடுவோம். நீங்கள் அதன் ஊடாகவும் வந்து எங்களது ஃபேஸ்புக் தளத்தில் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவ்வாறு பதிவு செய்கின்ற அந்த நேயர்களது வாக்குகளும் நிகழ்ச்சிகளில் சேர்த்துக்கொள்ளப்பட்டு நிகழ்ச்சிகளில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன என்பது வளமையான விதி. பல நேர்கள் அவ்வாறு இலங்கை, இந்தியா, இன்னும் பல்வேறு தேசங்களிலிருந்து இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை பதிவிடுவது வளமையானது என்ற வகையில் இன்று 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் இடம்பெறுகின்றன. 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை தந்துவிடுகின்றோம். என் காதல் ஓடங்கள், கரை சேரும் நேரங்கள், பூங்காற்றும் மேலும் வீசுதே, அஞ்சாத நெஞ்சங்கள். 2வது டே கையை வச்சுட்டு சும்மா இருடா, கிரி திரைப்பட பாடல். அதேபோல் நிகழ்ச்சியில் ஏ ராசாத்தி ரோசாப்பு வா வா வா, அடியே சீமாட்டி பூச்சுடி வா வா வா, என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அது இலக்கம் 3 இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் 4வது இலக்கத்தில் நரசிம்மா திரைப்படத்தில் லாலா நந்த லாலா வா வா, மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும் என்ற பாடல். அந்த நரசிம்மா மற்றும் நரசிம்மா ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வானமே இல்லை, அதுவும் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்திருந்தது. நீ ஆண்டவனா தாய் தந்தை தான் உனக்கில்லையே, கண்ணா நான் உன் ஜாதி தான் என்ற பாடல். முதல் வசந்தன் திரைப்படத்தில் பொன்னி நதி வெள்ளம் என்று பொங்கும் இன்பமே சொந்தமே, அதுவும் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். முதல் வசந்த ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பாண்டியன் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்தது. நான் முரளி என்று சொல்லியிருந்தேன், முரளி அல்ல, பாண்டியன் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் முதல் வசந்தம். அதில் இடம்பெற்ற பாடல்தான் பொன்னி நதி வெள்ளவென்று. அதேபோல் நிகழ்ச்சியில் நாம் இலக்கம் ஏழில் பாறை திரைப்படம், சரத்குமாருடன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கண்ணுக்குள் டிக் டிக் டிக், நெஞ்சுக்குள் பக் பக் பக், கண்ணே உன்னை கண்டால் தக் தக் தக். இலக்கம் எட்டு அமுல் பேபி, அமுல் பேபி, கொழு கொழு கன்னத்தில் குழியில் விழுந்தேன், வாஞ்சிநாதன் திரைப்படம். இலக்கம் ஒன்பது பூ பூவா பூத்திருக்கு பூமி, பூவை பறிக்கவே நேரம் இருக்கா, கூலி திரைப்படம், சரத்குமார் மீனா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அதேபோல் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ஆத்து பொண்ணு என்ற பாடல் வீரா திரைப்படத்தில் இருந்தொழிக்கின்றது. இவைதான் இன்றைய நிகழ்ச்சிகளில் இடம்பெறுகின்ற பத்து பாடல்களும். நீங்களும் நேர்களை இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களுக்கான வாக்குகளை, இந்த பாடல்களுக்கான வாக்குகளை நேர்கள் அளிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது வாக்குகளை வளர்க்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதா.
0: சுதா சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 3-2-10-9-8 அப்படி இருக்குது. லைன்ல போங்க.
0: நன்றி சுதா, நிகழ்ச்சியில்
1: நன்றி.
0: இந்த பாடல் நிர்மலா விரும்பி கேட்டது.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10

0: தொங்க வேண்டாம். கலப்புகள்.
1: நேர்களை பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் வாக்களிக்க நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் கண்ணன். எனக்கு எனக்கு வந்து மூன்று நான்கு ஐந்து பிறகு பத்து ஒன்பது ரெண்டு மூன்று.
1: நன்றி நன்றி கண்ணன்.
2: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம். நிர்மலா பேசுறேன், சென்னையில இருந்து.
1: சென்னை நிர்மலா, வணக்கம்.
3: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம். நீங்க நலமா நிர்மலா?
3: நான் நலமா இருக்கேன்.
1: சென்னை என்ன சொல்லுது?
3: சென்னையில எப்போ போலதான்
1: எப்பவும் போல. சென்னை எல்லாம் இப்ப இங்கிலாந்து தான் இருக்கு, லண்டன் தான் இருக்கு.
3: அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள்ல வாட்ஸ்அப்ல கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு நாள் வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ண ரஜி கூட. சோ வாட்ஸ்அப்ல பேசுற ஆப்ஷன் கொடுத்ததுக்கு எங்களை மாதிரி இவ்வளவு தூரத்துல இருந்து பேசுறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு நல்ல வாய்ப்பு. நிச்சயமா நிச்சயமா. சோ அது சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி இன்னைக்கு என்னோட தேர்வு வந்து மூன்று ஐந்து ஒன்பது பத்து.
1: மூன்று

0: வரையில போகும்போது என்று தெரியல.
1: ஓ அப்படியா, நான் பார்க்கல, நான் அந்த செய்தி நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த என்ன சொல்றது, சென்னையில வந்து வெயில் தான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குளிர்காலம் மாதிரியே இல்லை. ஜென்ரலா சென்னையிலன்னு இல்லை, சமீபத்துல பெங்களூர் போயிருந்தேன் போன வாரம், அங்கேயுமே வந்து எப்பவுமே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சில சிலன்னு இருக்கும். இப்போ பெங்களூர் கிளைமேட்டும் மாறிடுச்சு, எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வருங்காலத்துல வந்து வின்டர் அப்படின்ற, இப்போ இந்தியால பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும், அந்த குளிர் அப்படின்றதே வந்து குறைஞ்சிடும். ஏன்னா அந்த வெயிலோட அந்த உக்கரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 10-11 மணிக்கு கூட வெளியில போக முடியல. ஆமா இருக்கலாம், கத்திரி வெயில் நேரத்துல எல்லாம் ஒரு சுள்ளுன்னு ஒரு வெயில் இருக்கும்ல, அது இப்போ ஜெனரலா சாதாரணமா ஆயிடுச்சு.
0: பங்குனி வெயில்
1: எல்லா மதமும் கத்திரி தான்,
0: கத்திரி வெயில். ஆனா ஒரு சின்ன மழைக்கான வாய்ப்பு இருக்கு, நான் நினைக்கிறேன் வங்க கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குது, அது உங்களுக்கு மழையா வரும்
1: இருக்கலாம். இல்ல முக்காவாசி சென்னையில இரவு நேரத்துல மழை நல்லாவே பெய்யுது, காலையில இந்த மாதிரி சுள்ளன் வெயில, சாயந்திரத்துல இந்த மாதிரி மழை, எல்லாமே கலந்து கலந்து இருக்குது. என்ன சொல்றது, ஆனா இந்த வந்து ஒரு பெரிய மாற்றம் பாருங்க, ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும், ஆனா வந்து காலத்தினால அது மாறிட்டே வருது.
0: முந்தி வந்து இந்த பூகோள வெப்பமே மாதல் காலநிலை மாற்றம், உண்மையில் காலநிலை மாற்றம் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்படும். அந்த கிளைமேட்டோலஜி காலநிலையியல் ஆய்வின் படி 30 வருடத்துக்கு ஒரு தான் உலகத்தில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். இப்போ வருடாந்தம் காலநிலை மாற்றமே தான் இருக்குது, அதான் ஒரு ஒரு இந்த
1: வெப்பம்
0: தாக்கம் தான்.
1: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா, அது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இல்ல எனக்கு என்ன இன்னொரு ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கும் இருக்கும், என்னன்னா என்னதான் நம்ம வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி வேலைகளை குறைக்கிறோம், நம்மளோட பலு எல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, பட் ஆனா இப்ப நேபாள நடந்த அந்த என்ன சொல்றது நிலச்சரிவா இல்ல வெள்ளமா எதையுமே வந்து ஏஐ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்மள மீறி வந்து ஒரு சக்தி இருக்குது, ஆனா வந்து பட் ஸ்டில் இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இருந்தாலுமே தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகள் நடக்குது, அதை வந்து எந்த சிஸ்டத்தினாலும் கழிக்க முடியல. ஆமா, வாய்ப்புக்கு நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி நிர்மலா. ஆமாம், இந்த ஏஐ பற்றி பேசினா, ஏஐ கூட எங்களது இந்த காலநிலை மாற்றத்தை இப்போ தூண்டுகின்ற ஒரு செயற்கை தொழில்நுட்பமாக மாறி இருக்கின்றது. நிலத்தில் காணப்படுகின்ற நீர்நிலைகளில் காணப்படுகின்ற பெருமளவு நீரை ஏஐ தொழில்நுட்பம் அதிகளவு உறிஞ்சிக் கொள்ளுகின்ற ஒரு முறை காணப்படுகின்றது. நன்றி நிர்மலா. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வாருங்கள். வணக்கம்.
2: எனக்கு 10-6-7-3-1.
0: நன்றி நன்றி வெண்பா, நிகழ்ச்சியில்
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட் 5060

0: Queen Shepherd Avenue East, Scarborough, 416-720-7439, 416-720-7439, Chitra Selvanathan.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar khlamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
4: 0155.
6: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
7: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
6: 10 to 10.
8: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10 to 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இப்பொழுது. எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இந்தியாவிலிருந்து பல நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேர்னாட் சாய் செல்வம், அதேபோல் ஸ்ரீநந்தினி சுதர்சன் கனடாவிலிருந்து, இப்படி பல நேர்களும் தங்களது வாக்குகளை அளித்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் உங்களது ஃபேஸ்புக் தளங்களின் ஊடாகவும் இணைந்து கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றோம். அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில் என் காதல் ஓடங்கள் கரை சேரும் நேரங்கள். ரெண்டாவது கிதி திரைப்படத்தில் டே கையை வச்சுட்டு சும்மா இருடா. இந்த கிதி திரைப்படம் ரம்யா கிருஷ்ணன் நடித்ததல்ல, ரம்யா என்ற ஒரு நடிகை நடித்தது. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த படத்தை பாடலை கொண்டு வந்தேன். ரம்யா கிருஷ்ணன் அல்ல, ரம்யா என்பவர் நடித்தது. அது பின்னாலே தோன்றிய ஒரு நடிகை. அதேபோல் இலக்கம் 3 இன்னுயிர் தோழன் நீ ராசாத்தி ரோசாப்பு வா வா வா. இலக்கம் 4 நரசிம்மா திரைப்படத்தில் மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும். இலக்கம் 5 வானமே இல்லை நீ ஆண்டவனா தாய் தந்தை தான் உனக்கில்லையே. இலக்கம் 6 பொன்னி நதி வெள்ளம் என்று பொங்கும் இன்பமே முதல் வசந்தம். இது ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வந்தது. அதேபோல் 7 கண்ணுக்குள் டிக் டிக் டிக், நெஞ்சுக்குள் பக் பக் பக், கண்ணே உன்னை கண்டால் தக் தக் தக் பாறை, சரத்குமார் நடித்தார். அமுல் பேபி அமுல் பேபி, கொழு கொழு கண்ணத்தில் குழியில் விழுந்தேன் வாஜிநாதன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணன். அதேபோல் பூ பூவா பூத்திருக்கு பூமி, பூவை பறிக்கவே நேரம் இருக்கா கூலி, சரத்குமார் மற்றும் ரம்யா கிருஷ்ணன். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயர் ஆத்து பொண்ணு வீரா திரைப்பட பாடல், இவைதான் இன்றைய 10 to 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்
8: வணக்கம், பேசுங்கள்.
9: காசிநாதன்
8: சொல்லுங்கள்.
9: எனக்கு 10, 1, 3, 6, 7.
8: நன்றி காசிநாதன்.
9: நன்றி, பை.
8: நன்றி.
10: இருவிழி இருவிழி இவை கொட்டி அழைக்கிறது உயிர் தட்டி தீர.
8: இது தவம் விரும்பி கேட்ட பாடல்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை
0: 10க்கு 10.
2: நேர்களை, நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்கள் என் காதல் ஊடங்கள், கரை சேரும் நேரங்கள், பூங்காற்று மேலும் வீசுதே, அஞ்சாத நெஞ்சங்கள், 2வது கிதி திரைப்படத்தில் தேய் கையை வச்சுட்டு சும்மாயிருடா, 3வது என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் ஏ ராசாத்தி ரோசா பூ வா வா வா, 4வது நரசிம்மா தருகின்ற வா வா லாலா நந்தலாலா, மோகம் கொண்டு கண்ணன் ஊதும் மூங்கில் பாடல் வேண்டும், இலக்கமைந்து வானமே இல்லை நீ ஆண்டவனா தாய் தந்தைதான் உனக்கில்லையே, அதேபோல் இலக்கமாறு முதல் வசந்தம் திரைப்படத்தில் பொன்னி நதி வெள்ளம் என்ற பொங்கும் இன்பமே, இலக்கம் ஏழு பாறை கண்ணுக்குள் டிக் டிக் டிக், நெஞ்சுக்குள் பக் பக் பக், கண்ணே உன்னை கண்டால் தக் தக் தக், இலக்கம் எட்டு வாஞ்சிநாதன் தருகின்ற அமுல் பேபி அமுல் பேபி, கொழு கொழு கன்னத்தில் குழியில் விழுந்தேன், இலக்கம் 9 கூலி பூ பூவா பூத்திருக்கு பூமி பூவை பறிக்கவே நேரம் இருக்கா, இலக்கம் 10 வீரா திரைப்படத்தில் மாடத்திலே கன்னி மாடத்திலே. இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வசன், நினை காலை வணக்கம். நான் பிரேமா பேசுறேன்.
2: ஓ காலை வணக்கம் பிரேமா, எப்படி இருக்கீர்கள்?
3: நான் ரொம்ப நல்லமா இருக்கேன், நன்றி வாசன்.
2: செவ்வாயில் தான் இப்போது பிரேமாவை சந்திக்க முடியுது. காலை காலையில தான் வாரது, என்ன
3: காலையில
2: தான் வாரையில தான்
3: காலையில கொஞ்சம் பிஸியா இருந்தது. சிலப்ப நான் கேட்டன் இருப்பேன் நிகழ்ச்சி வாசன், பட் கூப்பிடறதுக்கு சிலப்ப நேரமா இருந்ததுனால. ஓகே சரி, எனக்கு 10வது முதல்ல நல்ல பாட்டு 9 7 9 7 6 3 பின்ன பாக்கி எல்லாத்தையும் போட்டுடுங்க. நான் 1 4 2 அப்புறம் 5 8 அந்த பாடல்கள் அத்த கேட்டுட்டு இல்லை நான், பட் கேட்டு பார்க்கிறேன்
2: இன்னைக்கு. நிறைய பாடல்கள் கேட்காத பாடல்கள்.
3: ஆமாம் ஆமாம். ஓகே நன்றி
2: நன்றி வணக்கம். நேரம் 10:59. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் இப்பொழுது செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்களது விருப்பத்தில் வாக்களிப்பில் பாடல்களை ஒலிக்கச் செய்ய
4: இருக்கிறது. இப்பொழுது 0 வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு, 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 4168042365
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: மனத்தியாலச் செய்திகள்
2: CMR Tamil HD, Hourly News.

0: தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக இளஞ்ச ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று வருவதால் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்தியாவில் யுபிஐ மூலம் 2000 ரூபாய் வரையிலான பணப்பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் கூட்டாட்சி நிறுவனத்தின் தலைவராக டொமினிக் பாட்டன் நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அமெரிக்காவில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த திட்டத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10
2: நேர்களை 10க்கு 10 நிச்சயல் பேர்னாட் சாய் செல்வம், அதே போல் ஸ்ரீநந்தினி, சுதர்சன், நிஷா, சத்யா, நிர்மலா, தவம், இதயன், டொரண்டோ நிர்மலா, தவம், இதயன், மதி, காசி, மதன், வன்குவர் பவான் மற்றும் மொன்றியல் ரசிகன், சுதா, கண்ணன், சென்னை நிர்மலா, வெண்பா, காசிநாதன், பிரேமா ஆகியோரது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது பாடல். வாஞ்சிநாதன் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அது விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் 10ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எங்களது நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த பாடலை 8ஆம் இலக்கத்தில் கொண்டு வந்திருந்தோம். யாரும் கண்டுகொள்ளவில்லை, யாருமே அந்த பாடலை கண்டுகொள்ளவில்லை என்பதனால் அது இப்போது 10ஆம் இடத்திற்கு அனாதையாக தள்ளப்பட்டிருக்கின்றது. அது அவ்வளவு சிறப்பான பாடல் இல்லை என்பது போல் தான் தெரிகிறது. பார்ப்போம். பாடல் ஒலிக்கின்ற போது நீங்கள் தீர்மானியுங்கள். நல்ல பாடலா, நல்ல இசையா, கேட்கக்கூடியதா, ஆக நல்லது இல்லாட்டியும் கேட்கக்கூடிய பாடலா என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், பாடல் ஒலிப்பதற்கு முன்னர் நாங்கள் கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன புதிய ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்ற செய்திகளை எங்களது எஃப்எம் செய்தி அறிக்கைகள் மற்றும் நேற்றைய தினம் எங்களது தமிழ் ஹெச்டி நிகழ்ச்சிகளில் நாங்கள் சொல்ல இருந்தோம். அமெரிக்காவுடன் நிலவும் கடும் வர்த்தக பதட்டத்தின் மத்தியில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முன்னெப்போதும் இல்லாத வகையிலான உக்திசார் கூட்டணியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதை குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கனடா மீது வர்த்தக அழுத்தங்களை அதிகரித்து வருவதுடன் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் வாகன உதிரிப்பாகங்களுக்கு புதிய வரிகளை விதிக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கனடா தனது வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை பல்வகைப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாகவும், கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முழு உறுப்பினராக இணையப் போவதில்லை என்றும் பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். அதேவேளை அதற்கு பதிலாக இருதரப்புக்கும் இடையே விசேட உக்திசார் கூட்டணியை உருவாக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட இருக்கின்றன. பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி மற்றும் முக்கிய தாதுக்கள் உள்ள துறைகளில் ஒத்துழைப்பு, தொழிலாளர் மற்றும் சேவைகள் எல்லைகளை கடந்து செல்வதற்கான தடைகளை குறைப்பது போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தொழிலாளர்கள் செல்ல இருப்பது பொதுவாக பல தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும். சிறப்பு தொழிலாளர்கள் அல்லது விசேட தொழிலாளர்கள் இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் பரிமாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் கொண்டு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக இந்த அமுல் பேபி என்பது இந்தியாவின் பிரபலமான அமுல் வெண்ணெய் விளம்பரத்துக்காக உருவாக்கப்பட்ட புகழ்பெற்ற ஒரு பெண் குழந்தை உருவம் தான் இந்த அமுல் பேபி. 1966 ஆண்டு சில்வெஸ்டர் டா குன்கா மற்றும் கலை இயக்குனர் பெர்னாண்டஸ் ஆகியோரால் இது உருவாக்கப்பட்டது. போல்காடாட் பாவாடை அணிந்த இந்த குட்டி பெண் அட்டர்லி பட்டர்லி டெலிசியஸ் என்ற வாசகத்தால் உலக புகழ் பெற்றவர். நிறுவனத்தின் பொருட்களை விளம்பரப்படுத்துவது மட்டுமன்றி நாட்டின் சமகால மற்றும் அரசியல் நிகழ்வுகளை நகைச்சுவையுடன் வெளிப்படுத்தும் கார்ட்டூன் பிம்பமாகவும் இந்த அமுல் பேபி பிற்காலத்தில் விளங்கியார். நிஜ உலக பரிச்சயமற்ற மிகவும் இலகிய தன்மையை குறிக்கும் கிண்டலாகவும் இந்த நேரங்களில் அமுல் பேபி சொல் புழக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. நிகழ்ச்சியில் 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது வாஞ்சிநாதன்.

0: அந்த பாடல் வாஞ்சிநாதன் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் 10 ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு ஒளித்தோய்ந்த நேரம் 11:12. உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகள் பால் உற்பத்தி மில்க் ப்ரொடக்ஷன் என்பதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதில் பல்வேறு கம்பெனிகளும் இந்த பால் உற்பத்தியை மேற்கொள்வதில் சிறப்பு பேர்களை தமக்கென்ற நாமகங்களை உருவாக்கி இருக்கின்றன. அதில் இந்த அமுல் பேபி என்பதும் ஒரு மிக முக்கியமான அமுல் நிறுவனம் என்பதும் இந்தியாவில் காணப்படுகின்ற மிக முக்கியமான நிறுவனமாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக லக்டைல்ஸ் பிரான்சில், நெஸ்டில் சுவிட்சர்லாந்தில், அதேபோல் டிஎஃப்ஏ ஐக்கிய அமெரிக்காவில், டனோனி என்ற நிறுவனம் பிரான்சில், ஜிக்லி குரூப், ஃபொன்டாரோ என்பது நியூசிலாந்து என்று பல நாடுகள் இவ்வாறான பால் உற்பத்தி நிறுவனங்களாக விளங்குகின்றன. அதில் ஒன்றுதான் அமுல் நிறுவனம். இது இந்தியாவை அடிப்படையாக கொண்டது. அந்த பாலை குடித்தால் நல்ல கொழுகொழு பேபிகளாக மாறலாம் என்ற விளம்பரத்துக்காக அந்த விளம்பரம் கொண்டு வரப்பட்டது. உலகத்தில் பால் உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடம் வகிக்கின்றது. ஏனென்றால் அதிகளவு விலங்குகள் பசுக்கள் வளர்க்கப்படுகின்ற நாடு என்ற பெருமையில் பால் உற்பத்தியில் உலகத்தில் முதலிடம் வகிக்கின்ற நாடு. 32% பாலை உலக அளவில் உற்பத்தி செய்கின்றது. 2 ஆம் இடத்தை ஐரோப்பிய பொருளாதார சமூக நாடுகள் பல இணைந்து 27 நாடுகளும் இணைந்து உற்பத்தி செய்கின்றன. நேர்களுக்கு தெரியும், ஐரோப்பிய பொருளாதார சமூக நாடுகள் இந்த நெதர்லாந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து இருக்கின்றனவில்லா, அதேபோல் நோர்வே போன்ற நாடுகளும். இந்த நாடுகள் எல்லாம் இந்த விலங்கு வளர்ப்பில் ஒரு முன்னோடிகளாக விளங்கக்கூடிய நாடுகள். அந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற மக்கள் பாரம்பரியமாக மலைகளிலும் சமவெளிகளிலும் இவ்வாறான விலங்குகளை வளர்ப்பவர்கள். நெதர்லாந்து, டென்மார்க் போன்ற நாடுகள் பண்ணை அமைப்பு, கோஆபரேட்டிவ், கூட்டு பண்ணை அமைப்பு, கூட்டுறவு பண்ணை அமைப்புகள் மூலம் பால் உற்பத்தியை, விலங்கு வளர்ப்பை மேற்கொள்ளுகின்ற நாடுகள். அதனால் அவை இணைந்து 2 ஆம் இடத்தை வகிக்கின்றன. 3 ஆம் இடத்தை எங்களுக்கு அருகில் உள்ள ஐக்கிய அமெரிக்கா. அங்குள்ள பிரேரிஸ் புல்வெளிகள் என்று சொல்லக்கூடிய பேரேரிகளை அடுத்துள்ள புல்வெளிகளில் விலங்குகள் வளர்க்கப்பட்டு பால் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 4வது இடத்தை பாகிஸ்தான் பெறுகின்றது. 5வது சீனா, 6வது ரஷ்யா, பிரேசில், நியூசிலாந்து. ஃபொன்டாரோ நிறுவனம் ஆங்கர் மில்க் என்று சொன்னாலே அது நியூசிலாந்து தான். நியூசிலாந்தும் பால் ஏற்றுமதியில் உலகத்தில் முன்னணி வகிக்கின்ற நாடு நியூசிலாந்து தான். நேர்களே, நாங்கள் கனடாவில் நியூசிலாந்து பால் இறக்குமதிகள் எந்த அளவு இருக்கின்றது என்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில், குறிப்பாக 3வது உலக நாடுகளில் நியூசிலாந்து பாற்பண்ணைகளிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற ஃபொன்டாரோ நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்கள் தான் அதிகம் கோலோச்சுகின்றன. அதுவும் ஆங்கருக்கு இலங்கை, இந்திய நாடுகளில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது என்ற வகையில் நியூசிலாந்து போன்ற நாடுகள் பால் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றன. அந்த அமுல் பேபி பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 11:15. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து 9வது இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் இணைந்திருக்கப் போகிறோம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா
2: 6 4 7 6 2 4 4 1 6 5.
3: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: எங்கும் எதிலும் எப்பொழுதும் CMR தமிழ் HD.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் அடுத்த நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்தொழிக்கின்றது வானமே இல்லை திரைப்பட பாடல். இந்த பூமிக்கு மிகப்பெரும் அளவிலான வளிமண்டலம், வானம், ஆகாயம் என்பன எல்லாம் இருக்கின்றது. பொதுவாக இந்த வளிமண்டலம் என்பது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. பூமியின் வளிமண்டல வெப்பநிலை உயரத்தின் அடிப்படையில் 5 முக்கிய அடுக்குகளாக இருக்கின்றது. ஒன்று ட்ரோபோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய மாறன் மண்டலம் என்று சொல்லலாம், அப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றது. இரண்டாவது படை அடுக்கு ஸ்ட்ரட்டோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய படை மண்டலம். மூன்றாவது மெசோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இடைமண்டலம். அடுத்தது வெப்ப மண்டலம், தெர்மோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அயன மண்டலம் அல்லது வெப்ப மண்டலம். அடுத்து வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தின் 5வது வெளிச்சூழல் பகுதி என்று இது சொல்லப்படுகின்றது. இந்த வானத்துக்கு பொதுவாக பல்வேறு விதமான பாதுகாப்பு அரண்களாக இந்த அடுக்குகள் காணப்படுகின்றது. இந்த அடுக்குகள் இல்லாவிட்டால் சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியின் மேற்பரப்பை வந்தடைந்து பூமி எப்போதோ அழிவடைந்திருக்கும். பாருங்கள், எவ்வளவு கடவுளின் அற்புதமான படைப்பு என்று. எவ்வாறு ஒரு கரு ஒரு தாயின் வயிற்றில் பாதுகாக்கப்படுகிறதோ அவ்வாறு இந்த பூமி இவ்வாறான வளிமண்டல அடுக்குகளால் பாதுகாக்கப்படுகின்றது. படைமண்டலத்துக்கும் மாறன் மண்டலத்துக்கும் இடையில் ஓசோன் படை என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கின்றது. அந்த ஓசோன் படலம் என்ன செய்கின்றது என்றால், பூமியை நோக்கி வருகின்ற நச்சு கதிர்கள், சூரியனிலிருந்து வருகக்கூடிய நச்சு கதிர்களை, ஒரு சாதாரண ஒரு லைட், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை பாவித்த போதே பண்டத்தரிப்பு மக்களுக்கு கண் பார்வை போனது, அந்த கண் பார்வை இழப்பு ஏற்பட்டது என்றால், இந்த சூரிய கதிர்கள் பூமியை நேரடியாக வந்து தாக்கினால் எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்துக்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் புரியும். அதை பூமியை நோக்கி வரவிடாது தடுக்கின்ற ஒரு அற்புதமான, இதுகளுக்கு தான் நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான படைப்புகளுக்கு தான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவனிடம் எங்களுக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்பதை விட, இவ்வாறான இயற்கையின் கொடைக்கு, எங்களை இப்படி படைத்தமைக்கு, மனித குலத்தை படைத்தமைக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தாலே எங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்ற வகையில் இந்த அடுக்குகள் பொதுவாக பூமியை பாதுகாக்கக்கூடிய அடுக்குகள். இந்த வானத்தில் இல்லை என்பது பூமியின் வளிமண்டலம் முடிந்து விண்வெளி தொடங்கும் இல்லைதான் பொதுவாக வானமே இல்லை என்று சொல்லப்படும். அறிவியல் பூர்வமாக பூமியின் மேற்பரப்பிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கற்பனை கோடுதான் இந்த வானத்தின் எல்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த வானத்தின் எல்லையை பொதுவாக பாலச்சந்தர், அவர் குடும்பம் சார்ந்த ஒரு திரைப்படங்களை எடுக்கின்ற அதே வேளை பல்வேறு விதமான சிந்தனைகளையும் திரைப்படங்கள் மூலம் கொண்டு வருபவர். வானமே இல்லை என்பது பொதுவாக எங்களுக்கு மகிழ்ச்சி என்பது அளவிடற்கரியது, எங்களது சந்தோஷம் துள்ளல் என்பன அளவிடற்கரியது என்பதை காட்டுவதற்கு 1992 ஒரு திரைப்படம் எடுத்தார் கே பாலச்சந்தர், வானமே இல்லை. ஆனந்த் பாபு மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. திரைப்படத்துக்கான இசையினை மரகதமணி, கீரவாணி என்று சொல்லக்கூடிய மரகதமணி தந்திருந்தார். மரகதமணியின் பல்வேறு பாடல்கள் மிக வெற்றி பாடல்கள் நேயர்களுக்கு தெரியும். பாடும் வானம் என கீரவாணி இசையில் வெளிவந்த பல பாடல்கள் இன்றும் எங்களது மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கும். அந்த வகையில் தான் அவரது இசையில் வெளிவந்த வைரமுத்து வரிகளில் வெளிவந்த ஒரு பாடலையுடன் அடுத்து நாங்கள் இணைய இருக்கின்றோம். நீ ஆண்டவனா, எஸ்பிபி மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. திரைப்படம் வானமே இல்லை, அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அதே வேளை கனடாவிலிருந்து இப்போது நாடு கடத்தல் நடவடிக்கைகள் மிக தீவிரமடைந்திருக்கின்றன. நாளாந்த நாடு கடத்துகின்றவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருகின்றது. அந்த வகையில் கனடாவிலிருந்து 111 பேர் நாடு கடத்தப்பட உள்ளதாக இப்போது தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் கப்பங்கூரல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற வெளிநாட்டு பிரஜைகளுக்கு எதிரான நாடுதளவிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 111 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக கனடா எல்லைச் சேவைகள் முகவர் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. கடந்த ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட 188 வெளியேற்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலான வெளியேற்றங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றன. குடிபெறவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கனடாவில் வசிக்க தகுதியற்றவர்களை கண்டறிந்து விசாரித்து வெளியேற்ற கனடா முழுவதிலும் உள்ள சட்ட அமலாக்க பங்காளியுடன் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கனடா எல்லைச் சேவைகள் முகவர் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு நாளாந்த நாடு கடத்தப்படுவோரின் எண்ணிக்கை கனடாவில் அதிகரித்து வருவது அண்மையாக சமூக ஊடக வலைத்தளங்களூடான செய்திகள் மூலம் நேர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தந்து கொண்டு

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 11:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சியிலே 8 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று ஆர்வமாக இருப்பீர்கள். அந்த பாடல் அடுத்தொழிக்க இருக்கின்றது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: ஏழு நிறங்களின் அழகு, ஏழு சுவைகளின் உணர்வு, சப்த சுவரங்களின் இனிமை, இவையோடு சேர்ந்தது வானவில்.
4: நண்பகல் 12 தொடக்கம், பிற்பகல் 2 வரை வானவில் கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களே, கனடாவில் குறிப்பிடத்தக்க பாறை அமைப்புகள் பல காணப்படுகின்றன. கனடாவில் விமானத்தில் நீங்கள் பறந்து செல்லுகின்ற போது இவ்வாறான பாறைகளை மேலிருந்து மிக தெளிவாக பார்க்கலாம். மிக பெரும் பாறை படைகள் காணப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய 2வது நாடு என்ற பெருமை கனடாவுக்கு இருக்கின்றது. இதில் பெரும்பாலான பகுதிகள், ஏறத்தாழ 90% மக்கள் அமெரிக்க கனடா எல்லை பகுதியில் தான் வாழுகின்றார்கள். வடக்கே காணப்படுகின்ற பகுதிகள் பெரும்பாலும் பனிகளாலும் பாறைகளாலும் சூழப்பட்ட பகுதி. உலகத்தில் கனடாவின் பாறை அமைப்புகளை பார்த்தால், நியூ பிரவுன்சிக் பகுதியில் ஹொப்வெல் ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறை படிவு இருக்கின்றது. இது தீவிரமான அலை அரிப்பால் செதுக்கப்பட்ட பூந்தொட்டி வடிவிலான பிரம்மாண்டமான கடல் பாறை துண்டுகளாக காணப்படுகின்றது. அதேபோல் பெர்சே ராக் என்று சொல்லப்படுவது கியூபெக் பிரதேசங்களில் காணப்படுகின்றது. காஸ்பே தீபகத்திற்கு அப்பால் அமைந்துள்ள இயற்கையான வளைவு பகுதிகளை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான செங்குத்தான சுண்ணாம்பு பாறை தூண்கள் பல இங்கே காணப்படும். அதேபோல் அல்பர்டாவில் குடோஸ் பாறைகள் என்று பாறைகள் இருக்கின்றது. மென்மையான மணற்பாறையின் மீது கடினமான பாறை அமைந்திருக்கும் தூண் போன்ற வடிவங்களாக இவை காணப்படும். இதைவிட ட்ரம் ஹெல்லர் பள்ளத்தாக்கு போன்ற கரடுமுரடான நிலப்பகுதிகளில் அதிகம் இந்த பாறைகள் காணப்படுகின்றது. பிளவர் பாட் ஐலண்ட் ராக்ஸ் ஒன்டாரியோவில் இருக்கின்றது. ஜார்ஜியன் விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள தனித்துவமான தூண் போன்ற பாறை அமைப்புகள், அதேபோல் டேபிள் லேன்ஸ் நியூ ஃபவுண்ட்லேண்டுக்கு அருகில் காணப்படுகின்ற குரோஸ்மோன் தேசிய பூங்காவின் பூமியின் மேண்டல் பகுதியில் மேல் நோக்கி தள்ளப்பட்டு வெளிப்படையாக காணப்படும் ஒரு அரிய தாவரங்களற்ற நிலப்பரப்பாக இது தெரியும். இதை நீங்கள் விமான பறப்பின் போது மிக தெளிவாக பார்க்கலாம். இப்படி பலவிதமான பாறைகள் கனடாவில் காணப்படுகின்றது. கனேடியன் சீல்டு கிழக்கு மற்றும் மத்திய கனடா முழுவதும் பரவியுள்ள பழமையான ப்ரீ கேம்பிரியன் காலத்து தீப்பாறைகள் என்று சொல்லப்படுகின்றது. மற்றும் உருமாறிய பாறைகளான ஒரு பிரம்மாண்டமான பாறை தொகுதி 403 ஆண்டுகள் பழமையானது. அகஸ்டா நீஸ் போன்ற உலகின் மிக பழமையான பாறைகளும் கனடாவில் காணப்படுகின்றன. இந்த பாறைகள் எல்லாம் பார்க்கின்ற போது வெறும் கற்கள் போல எங்களுக்கு தென்படலாம். ஆனால் இந்த பாறைகள் மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த பாறைகள் என்பதை ஆய்வுகள் இப்போது வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த பாறைகளுக்குள் தான் பல்வேறு விதமான தனிமங்கள் மற்றும் கனிய வளங்கள் என்பன ஒளிந்து காணப்படுகின்றது. அதனால்தான் கனடா மீது, கனடாவின் வடபகுதி மீது, கிரீன்லாந்து மீது பல நாடுகளுக்கும் இப்போது கண் சென்றிருக்கின்றது. இந்த பாறைகள் சாதாரணமானவை அல்ல. ப்ரீ கேம்பிரியன் காலத்துக்கு முந்தைய பாறைகள். எந்த பாறை பழமையான பாறையாக இருக்கின்றதோ அந்த பாறைகளுள் தாவர விலங்கின சுவடுகள் இருக்கும். தாவர விலங்கின சுவடுகள் இருக்கின்ற பாறைகளில்தான் நல்ல கனிய வளங்கள் இருக்கும் என்பதனால் கனடாவில் பரந்து விரிந்து காணப்படுகின்ற இந்த தேசம் சாதாரணமானதல்ல. அதற்குள் அடியில் மிகப்பெரிய சொத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன. இவற்றை தோண்டி எடுக்கின்ற காலம் விரைவில் வர வேண்டும். அதற்கான நல்ல முதலீடுகளை முதலீட்டாளர்கள் ஊடாக கனடா மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தொழிக்கின்றது பாறை திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடித்தது.

0: அந்த பாடல் பாறை திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியிலே எட்டாம் இடத்தை இப்படி தொலைத்தோம். இந்த நேரம் சரியாக 11:39 நேர்களை பாறை திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் மற்றும் ரம்யா கிருஷ்ணன், மீனா ஜெயராம் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்த பாடலுக்கான இசையினை சுபேஷ் முரளியால் வழங்கியிருந்தார். இந்த பாடல் கார்த்திக் ராஜா மற்றும் பாப் ஷாலினி ஆகியோரது குரல்களில் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: எங்கும் எதிலும் எப்பொழுதும் CMR தமிழ் HD.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து 7 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்பதை நேர்கள் ஆர்வமாக பார்த்திருப்பீர்கள். முதல் வசந்தம் திரைப்படம் 1986 வெளிவந்தது. இந்த மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பாண்டியன் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்துக்கான இசையினை இசைஞானி இளையராஜா வழங்கியிருப்பார். இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல், ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் இது ஐயா, இந்த பொம்புளம் எனது தானியா என்று வரகுலா பர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராகத்திலே மிக சிறப்பாக ஒரு மிட்டமைத்திருப்பார். அதே போல் இந்த திரைப்படத்தில் பொன்னி நதி வெள்ளம் இங்கு என்று SPB குரலில் கங்கை அமரன் வரிகளை எழுத இசைஞானி இசையில் வெளிவந்த பாடல் தான் அடுத்து ஒழிக்க இருக்கின்றது. நேர்களை, இந்த பொன்னி நதி, பொதுவாக பொன்னி நதி பொன்னி நதி என்று எல்லோரும் பேசுகின்றோம். ஆனால் எங்கே அந்த பொன்னி நதி என்று தேட வேண்டியவர் யாராவது அப்படி தேடி இருப்பீர்கள். இந்த பொன்னி நதி என்பது இருக்கின்றதா என்று சொன்னால் ஆமாம் இருக்கின்றது, ஆனால் அது பொன்னி நதி என்ற பெயரில் இல்லை. இப்போது பொன்னி நதி என்பது பொதுவாக சாண்டில்யன் என்ற ஒரு எழுத்தாளர், அவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவர் தனது நாவல்களில் பொதுவாக வரலாற்று சார்ந்த தகவல்களை தெரிவிப்பது வழமையானது. அந்த வரலாற்று சான்றில் இந்த பொன்னி நதி என்ற பெயர் அடிக்கடி அவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த பொன்னி நதி இன்றும் இருக்கின்றது, ஆனால் அது பொன்னி நதி என்ற பெயரில் இல்லை. மாறாக அது காவேரி நதி, காவேரி என்று சொல்லுகிறோம் தானே. இன்றைக்கு பல பிரச்சனைகளை கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அந்த காவேரி நதிதான் வரலாற்று காலத்தில் பொன்னி நதி என்று அழைக்கப்பட்டது. பொதுவாக பொன்னி என்றால் கோல்டு, பொன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பொன் சார்ந்த ஒரு நதியாக இந்த நதி பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த நதிக்கு நதி படுக்கை, நதி சார்ந்த கழிமுக பகுதிகளிலே பல்வேறு விதமான மிகச்சிறந்த விளைச்சல்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக நெல், அதேபோல் கரும்பு என்பன விளைவிக்கப்படுகின்ற அதே வேளை மக்கள், ஒரு செல்வம் குளித்த மக்களாக இந்த நதிக்கரையோரத்தில் வாழுகின்ற மக்கள் ஏற்றி போற்றப்படுகின்றார்கள். அந்த நெல் உற்பத்தி, கரும்பு சாகுபடி போன்றவற்றால் தான் அவர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழுகின்றார்கள். அதனால்தான் இதை பொன்னி நதி என்று, பொன் நதி என்ற பெயரில் அழைத்தார்கள். பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படம் பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற அந்த நாவலும் இந்த பொன்னி நதியுடன் நெருக்கமான தொடர்புடையது, அதாவது காவேரி நதியுடன் நெருக்கமான தொடர்புடையது. சோழ சாம்ராஜ்யம், அதேபோல் அதன் பின்னர் வந்த பல்வேறு விதமான சாம்ராஜ்யங்களுடன் தொடர்புடையது இந்த பொன்னி நதி, காவேரி நதி. இது முதல் வசந்த திரைப்பட பாடல். அந்த முதல் வசந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற SPB குரலில் இடம்பெற்ற இந்த செல்வத்தை குறிக்கின்ற

0: அந்த பாடல் முதல் வசந்தம். 1986 வெளிவந்த மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாண்டியன் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் பாடல். இந்த வேளையிலே இசைஞானி இளையராஜாவின் இசையில் பொன்னி நதி வெள்ளம் என்று என்று கங்கை அமரன் அந்த வரிகளை எழுத பாடல் நிகழ்ச்சியில் ஆறாம் நண்பர்களே, ஏழாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் 11:49.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடல் எடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு

0: நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: எங்கும் எதிலும் எப்பொழுதும் சிஎம்ஆர் தமிழ் எச்டி.

0: 24 மணி நேர முதல் HT.
1: நேர்களை, இந்த பூக்கள் பற்றி பேசுகின்ற போது பல விடயங்கள் பேசி முடிக்கலாம், நாள் முழுவதும் பேசி கொண்டிருக்கலாம். பொதுவாக பூக்கள் எல்லோருக்குமே மலர்ச்சியை கொடுக்கக்கூடியவை, பூக்களும் மலர்ச்சியானவை, அந்த பூக்களை பார்ப்பவர்களுக்கும் அது மலர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால்தான் பூந்தோட்டங்களை அமைத்து அந்த பூந்தோட்டங்களை வளர்க்கின்ற பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மனதுக்கு இதத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வண்ணம் அந்த பூந்தோட்டங்களை வடிவமைத்து நாள் முழுவதும் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பலரை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தில் இந்த வீடுகளில் நாங்கள் பூந்தோட்டங்களை வளர்ப்பது போல நாடுகளும் பூந்தோட்டங்களை வளர்க்கின்றன. வீடுகளில் பூந்தோட்டங்கள் வளர்க்கின்ற அதேவேளை சில பிரதேசங்களில் சில மக்கள் பூக்களை வளர்த்து அந்த பூக்களை விற்பனை செய்து வருமானம் ஈட்டிக் கொள்ளுகின்ற முறைகள் இருக்கின்றன. பொதுவாக எங்களது நாடுகளில், தாய் நாட்டில் ரோஜாக்களை வளர்ப்பார்கள். இன்னும் பல்வேறு விதமான பூக்கண்டுகளை வளர்த்து அந்த பூக்களை கொடுத்து விற்பனை செய்கின்ற முறை ஒன்று மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. எனக்கு நினைவு இருக்கின்றது, இனிவில் பிரதேசங்களில் இவ்வாறு ரோஜா பூக்களை எல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்குவதுண்டு. எவர்கிரீன் ரோஜா போன்ற பூக்கள் மட்டுமல்ல, மாலைகள், அந்த பூந்தோட்டங்களை வைத்திருப்பவர்கள் நல்ல வகையான மாலைகளை கட்டி விற்பனை செய்வதும் உண்டு. நாங்கள் திருமணம் மற்றும் சில வைபவங்கள், ஆலய திருவிழாக்கள், திருமணம் வீட்டில் நடந்தாலும் சரி, அல்லது அருகில் உள்ளவர்கள் சொந்த உறவினர்களிடம் திருமணங்களுக்கு செல்லுகின்ற போதிலும் சரி, இனிவிலுக்கு சென்றால் இனிவிலே இருக்கக்கூடிய அந்த ரோஜா தோட்டங்கள் மற்றும் பூந்தோட்டங்களில் குறித்த பணத்தை கொடுத்தால் அவர்கள் மாலையாக கட்டி தருவார்கள், அல்லது ரோஜாக்கள் எவர்கிரீனுடன் தருவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதை அணிந்து கொண்டு நிகழ்வுகளுக்கு செல்கின்ற வழக்கம் இருக்கின்றது. உலக நாடுகளும் இந்த வியாபாரத்தை, மிக பெருமளவு வியாபாரங்களை இதன் மூலம் மேற்கொள்ளுகின்றார்கள். சில நாடுகள் பூந்தோட்டத்தை வைத்து கொண்டே தங்களது நாடுகளின் மொத்த தேசிய வருமானத்தை ஈட்டுகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமான உண்மையாக இருக்கும். அதில் மிக முக்கியமானது நெதர்லாந்து. நெதர்லாந்து என்ற நாடுதான் உலகத்தில் பொருளாதார ரீதியில் மிக பெருமளவிலான பூக்களை, பூந்தோட்டங்களை வளர்க்கின்ற நாடுகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. நெதர்லாந்து என்பது நேர்களுக்கு தெரியும், ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இருக்கக்கூடிய நாடு. ஹொலண்ட் என்று அழைக்கப்படும், ஒல்லாந்து என்று அழைக்கப்படும். ஆம்ஸ்டர்டாம் என்பது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தலைநகரம் என்பதும் தெரியும். டொட்டர்டாம் என்பது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகம் என்பதும் தெரியும். நெதர்லாந்து என்று சொன்னாலே கடலுக்குள் அமிழ்ந்த நாடு என்ற பெயர் இருக்கின்றது. ஒரு சிறுவன், நாட்டை காத்த சிறுவன் கதை படித்திருப்பீர்கள். கடல் நீர் நாட்டுக்குள்ளே புக தனது தோள்களை கொடுத்து அந்த வெடிப்பை காத்தான் என்றும், அதுபிற மன்னர் வந்து அவனுக்கு பெரும் பொற்காசுகள் கொடுத்தார் என்ற கதையெல்லாம் அது நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சம்பவத்தை குறிக்கின்றது. அந்த நெதர்லாந்து நாடு இன்றும் அதிகளவு பூக்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற, ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது. இதைவிட நாங்கள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு, சீனாவும் மிக அதிகளவிலான பூக்களை உற்பத்தி செய்கின்றது. ஜுனான் என்று சொல்லக்கூடிய சீனாவின் மாகாணம் அதிகளவிலான இந்த பூக்களை விளைவிப்பதில் மிக பெருமளவு செல்வாக்கு செலுத்துகின்றது. ஏனென்றால் அந்த ஜுனான் மாகாணத்துக்கு அருகில் பல்வேறு விதமான மிகச்சிறந்த நதிகள் பாய்கின்றன. சீனாவில் மஞ்சள் ஆறு என்ற ஒரு ஆறு ஓடுவது நேர்களுக்கு தெரியும். குவாங்கோ நதி தான் மஞ்சள் ஆறு என்று அழைக்கப்படுகின்றது. மஞ்சள் நிறம்பூல் என்றால் அந்த பூக்கள் ஒரு பருவத்திலே பூக்கள் எல்லாம் சொரிந்து அந்த நதி முழுவதும் மஞ்சள் கோலமாக மாறிவிடும். அப்படி ஒரு வாய்ப்பு அந்த நாட்டுக்கு இருக்கின்றது. இப்படி பல நாடுகள் இவ்வாறான பூக்களை உற்பத்தி செய்கின்றன. நெதர்லாந்து, சீனா, ஏன் எங்களது தென் அமெரிக்க நாடு உலகத்தில் மிகப்பெரிய பூக்கள் ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கின்ற நாடுகளில் கொலம்பியா என்ற நாடும் மிக முக்கியம் பெறுகிறது. இதுதான் வட அமெரிக்க நாடுகளுக்கான கனடா மற்றும் அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கான மிக பெருமளவிலான பூக்களை ஏற்றுமதி செய்கின்றது. அதே போல் ஈக்குவடோர், தென் அமெரிக்காவில் காணப்படுகின்ற ஈக்குவடோரும் அதிகளவு பூக்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடு. இங்கு இருக்கக்கூடிய எரிமலை குழம்புகள் கக்கி அந்த எரிமலை மூலம் வந்த மண் வளமான மண்ணாக இருக்கும். அந்த மண்களில் தான் இந்த பூக்கண்டுகள் மிக பெருமளவில் ஈக்குவடோர் நாட்டில் வளர்க்கப்படுகின்றது. இதைவிட ஆப்பிரிக்க நாடான கென்யாவும் மிக அதிகளவிலான பூக்களை உற்பத்தி செய்து, குறிப்பாக ரோஜாக்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. இந்தியாவும் இதில் பின்தங்கியில்லை. இந்தியாவும் மிக பெருமளவிலான பூக்களை உற்பத்தி செய்கின்றார்கள். இன்றெல்லாம் இலங்கை போன்ற நாடுகளில் ஆலய திருவிழாக்களுக்கு இந்தியாவிலிருந்து பெருமளவிலான பூக்கள் இறக்குமதி செய்யப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவ்வாறு பல நாடுகள் பூக்கள் உற்பத்தி மற்றும் அவற்றின் ஏற்றுமதிகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அடுத்து நிகழ்ச்சியிலே ஆறாம் இடத்தை பிடித்து ஒலிக்கின்ற பாடல் ஒரு மிக பிரபலமான ஒரு திரைப்படம், பலரும் பார்த்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி. கூலி என்று சொன்னவுடன் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் அதற்கு முன்னரேயே கூலி என்ற பெயரில் ஒரு தமிழ் திரைப்படம் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. அது சில நேர்களுக்கு தெரியும். சரத்குமார் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் 1995 இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் சரத்குமார், மீனா, மன்னிக்கவன் ரம்யா கிருஷ்ணன் இல்லை, சரத்குமார் மற்றும் மீனா ஆகியோரது நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்தது. அதில் சுரேஷ் பீட்டர் மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பார். சுரேஷ் பீட்டர், ஏ ஆர் ரஹ்மானது செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம், அவரது இசையில் வெளிவந்த பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பூமியில் பூக்கள் பூத்திருக்கின்றன என்பதை இந்த பாடல் மிக அற்புதமாக சொல்லித்தரும். வேறு யாருமில்லை, வைரமுத்து அந்த பாடல் வரிகளை தந்திருப்பார். வரிகளை கேட்டு பாருங்கள், நிச்சயம் உங்கள் இதயங்களிலும் பூ பூக்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் HD 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். அடுத்து நிகழ்ச்சியில் அஞ்சாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்பட பாடல். அந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் ஒன்று இன்றைய நிகழ்ச்சியிலே நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் 5ம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. சுமன் மற்றும் சரிதா ஆகியோரது நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திற்கான இசையினை சங்கர் கணேஷ் வழங்கியிருந்தார். சங்கர் கணேசின் இசையில் பல நல்ல பாடல்கள் வெளிவந்தன. அந்த பாடல்களின் வரிசையில் இந்த பாடலையும் நாங்கள் இணைக்கலாம்.

0: நேர்களை அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில் ஒழித்த இந்த அந்த பாடலை கேட்கின்ற போது நேர்களுக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வரும். அது என்ன பாடல் என்று யோசித்து வையுங்கள். நாங்கள் விளம்பரத்தின் பின் உங்களை சந்திப்போம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் HD.
4: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

நேர்களை அம்மா மேக் துதியே கேளியே, அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பாடலின் அதே சாயலை சங்கர் கணேஷ் அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்திற்காக, அதன் ப்ரீலூட் என்று சொல்வார்கள், முன் இசையினை மிக சாதுரியமாக அப்படியே எடுத்து அப்படி ஒரு மெட்டை அமைத்திருப்பார் சங்கர் கணேஷ். அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில் 1989 வெளிவந்தது. என் காதல் ஓடங்கள் என்ற பாடலாக எஸ் ஜானகி குரலில் அந்த பாடல் வெளிவந்திருக்கு. அங்கு சங்க எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கர் அந்த பாடலை பாடியிருப்பார்கள். அங்கு அந்த பாடலுக்கான இசையினை அமைத்தவர் லக்ஷ்மிகாந்த், பியாரேலால் ஆகியோர் இணைந்து அந்த பாடலுக்கான இசையினை தந்திருப்பார்கள். சங்கர் கணேஷ் அதைத்தான் அப்படியே மாற்றி அமைத்து இந்த பாடலை அஞ்சாத நெஞ்சங்கள் திரைப்படத்தில் தந்திருப்பார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், பாடல் ஒரு பெண் குரலில் மட்டும் ஒலித்திருக்கும். அது நிகழ்ச்சியிலே இப்பொழுது 5 பிடித்து ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 12:13. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது 4 பிடித்து ஒலிக்கும் பாடல். அந்த 4 பிடித்தொலிக்கின்ற பாடல் நரசிம்மா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. நரசிம்மா திரைப்படம் நேர்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள். விஜயகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம். 2001 வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்துக்கான இசையினை மணி சர்மா வழங்கியிருந்தார். மணி சர்மாவின் இயக்கத்தில், பா விஜயின் வரிகளில் பாடல் இப்பொழுது கல்பனா ராகவேந்தர் மற்றும் பிரதாப் சந்திர ஆகியோரது குரல்களில் இந்த பாடலை, பா விஜய் பெரும்பாலான பாடல்களை எழுதியிருந்தார். 100வது பாடலும் இந்த நரசிம்மா திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். ஆனால் யுகபாரதி, காபிலன் போன்றவர்களும் பாடல்களை தந்திருப்பார்கள். வாலி, இந்த பாடல் காபிலன் வரிகளில் இடம்பெற்ற பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியிலே 4 பிடித்தொலிக்கின்றது

0: நேர்களே, இந்த நரசிம்மா என்றால் ஒரு அவதாரம் தெரியும் நேர்களுக்கு. மகாவிஷ்ணு ஏதோ அவதாரங்கள் பலவற்றை மேற்கொண்டதெல்லாம் நேர்கள் அறிந்தது. 10 அவதாரங்களில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதில் ஒரு பகுதி மனித உடல், மேற்பகுதி மிருகம். இதைத்தான் நரசிம்மா என்ற திரைப்படமாக அந்த கதையை மையமாக கொண்டுதான் நரசிம்மா என்ற திரைப்படம் வெளிவந்திருந்தது. விஜயகாந்த் வந்தால் தெரியும் தான் உங்களுக்கு. ரகுவரன் மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இதில் ரம்யா கிருஷ்ணனும் ஒரு பாத்திரமேற்று நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 12:21.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அடுத்த நிகழ்ச்சியில் 3 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். வேறு எதுவும் அல்ல, நாங்கள் கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து பாடல்கள் நேர்கள் கேட்கலாம். அது 1 தொடக்கம் 5 வரை நீங்கள் தொடர்ச்சியாக பாடல் கேட்கலாம். இப்போது கிரி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: நேரில் இந்த கையை வச்சுட்டு சும்மா இருடாண்டு யாரையெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்லலாம் நினைக்கிறீர்கள்? உலகத்தில் சமூக ஊடக வாசிகள், இப்போது சமூக ஊடகத்தில் பல்வேறு விதமான பதிவுகளை கண்ட நின்ற பதிவுகளை எல்லாம் பதிவவர்கள், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளங்களில் பதிவவர்களை, ஏதாவது வம்பு சண்டைகளுக்கு மற்றவர்களை இழுப்பவர்களை அப்படி சொல்லலாம் கையை வச்சுட்டு சும்மா. அல்லது பங்குச்சத்தை மற்றும் கிரிப்டோ முதலீட்டாளர்கள், மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினாலும் பயந்து போய் பதட்டத்தில் பங்குகளையோ அல்லது கிரிப்டோக்களையோ மாற்றி மாற்றி வாங்கி கொண்டு அல்லது விட்டு கொண்டே இருப்பவர்கள். அதைவிட ஸ்மார்ட் போன் அடிமைகள், காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை எந்த வேலையும் இல்லாமல் சும்மா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அண்டு அவற்றையே பார்த்து கொண்டு மொபைலை தேய்த்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு நாங்கள் சொல்லலாம் கையை வச்சுட்டு சும்மா. இதைவிட சிலர் இருக்கின்றார்கள், கனடாவில் இருக்கிறார்கள் தெரியவில்லை, வீட்டில் இருக்கும் ரிமோட் ஃபோன் ஏதாவது பொருளை சும்மா நோண்டி கொண்டே இருந்து கடைசியில் அதை பழுதாக்கி வைக்கின்றவர்கள், அல்லது தூக்கி எறிகின்ற நபர்களும் இருக்கின்றார்கள். இப்படி இருப்பவர்களை நாங்கள் சொல்லலாம் டேய் கையை வச்சுட்டு சும்மா இருடாண்டு நோண்டிக் கொண்டிருப்பவர்கள்.
8: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
9: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
8: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
10: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

நேர்களை 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது வீரா திரைப்பட பாடல். வீரா சுரேஷ் கிருஷ்ணாவின் இயக்கத்தில் பஞ்சு அருணாசலம் கதைகளை எழுத வெளிவந்த திரைப்படம். 1994 ரஜினிகாந்த் மற்றும் மீனா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படத்துக்கான இசையினை இசைஞானி இளையராஜா தந்திருந்தார். பாடல் வரிகள், இந்த பாடல் மாடத்திலே கன்னி மாடத்திலே வாலி வரிகளை எழுத எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் பாடல்.

அந்த பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 12:36 நேர்களே, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கொள்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி உலகத்தில் பல நாடுகளிலும் இப்போது அரசாங்கங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. பூகோள வெப்பமயமாதல், பல்வேறு விதமான காலநிலை மாற்றங்கள் காரணமாக மனித குலத்திற்கே மிகப்பெரிய அழிவு ஏற்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கொள்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி கனடாவிலும் முதியவர்கள் சிலர் மின்சார வாகனங்களில் நாட்டின் தலைநகரமான ஒட்டாவாவை நோக்கி பேரணியாக பயணித்து வருகின்றார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியா நகரில் தொடங்கிய இந்த வாகன அணிவகுப்பு கடந்த வார இறுதியில் சஸ்கச்வானில் உள்ள ரெஜினா நகரை வந்தடைந்தது. சீனியர்ஸ் கிளைமேட் விட்னஸ் என்ற அமைப்பு இந்த விழிப்புணர்வு பேரணியை ஒருங்கிணைத்திருக்கின்றது. இந்த அணிவகுப்பு வரும் வெள்ளிக்கிழமை ஒட்டாவாவை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு அட்லாண்டிக் கனடாவில் இருந்து வரும் மற்றொரு வாகன அணிவகுப்புடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனு ஒன்றை அளிக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். கனேடிய நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய அளவிலான புதிய திட்டத்தை அரசு அறிவித்திருக்கின்றது. கொள்கைகளை அறிவிப்பதோடு நிறுத்தாமல் அவற்றை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களது பிரதான கோரிக்கையாக இப்போது எழுந்திருக்கின்றது. மிக நல்ல ஒரு போராட்டம். அவர்களுக்கு எங்களது ஆதரவை நாங்கள் வழங்கி அவர்களை வாழ்த்துவோம். நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் அருள்மொழி மற்றும் மலேசியா வாசகன் குரல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

நேர்களே, அந்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. என்னுயிர் தோழனுக்கு மின்று பாடல் கொண்டு வந்ததுக்கு என்ன தொடர்பன்று நேர்கள் எல்லோரும் நினைத்திருப்பீர்கள். 1990 ஒரு அரசியல் திரைப்படமாக பாரதி ராஜாவால் கொண்டு வரப்பட்டது இந்த என்னுயிர் தோழன் திரைப்படம். அதில் பாபு என்ற ஒரு நடிகரை அறிமுகம் செய்திருப்பார் பாரதி ராஜா. மிகச்சிறந்த ஒரு நடிகராக மிளிர்வார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்தளவு அந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தியிருந்தார். என்னுயிர் தோழன், பெரும்புள்ளி, தாயம்மா இப்படி பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர் காணாமல் போனார். காணாமல் போய் 2023 அவர் காலமானார். அவர் காலமான தேதி 19 செப்டம்பர் மாதம். அந்த பாபு என்ற ஒரு உன்னதமான கலைஞன், மிகச்சிறந்த நடிகன், தமிழ் திரையுலகத்தால் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் பலரது விமர்சனங்களும். மிகச்சிறந்த ஒரு நடிகராக மிளிர வேண்டிய காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான சொந்த பிரச்சனைகள் காரணமாக தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டு அவர் இப்பொழுது காலமான அந்த நாளில் செப்டம்பர் 19 அவரை நினைக்க வேண்டும். யாருமே பாபு என்ற அந்த நடிகரை நினைப்பதில்லை. ஆனால் என்னுயிர் தோழன் திரைப்படம் பார்த்தவர்கள் நிச்சயமாக அவரை மனதில் வைத்திருப்பார்கள் என்ற வகையில் தான் இந்த பாடலை அவர் சார்பில் கொண்டு வந்தோம். நேர்களும் அந்த பாடலில் ஈர்க்கப்பட்டு எல்லோரும் மிக சிறப்பான முறையிலே அந்த பாடலுக்கு தங்களது வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அந்த வாக்குகளின் அடிப்படையில் பாடல் இப்பொழுது முதலாம் இடத்தை பிடித்து ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 12:44. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெஸ்டியின் 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியிலே எங்களது 416-6442-222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக

அறிவிப்பாளர் அவர்களுக்கு என்று சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீநந்தினி சுதர்சனும் இணைந்து தனது வாக்குகளை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கும் அதே வழி 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கான நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் நிஷா, சத்யா, நிர்மலா, தவம், இதயன், மதி, காசி, மதன், பவான், ரசிகன், சுதா மற்றும் கண்ணன், சென்னை நிர்மலா, வெண்பா, காசிநாதன், பிரேமா ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேர்களை பொதுவாக இந்த ஜோதிடம் தொடர்பாக நேர்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை பரிமாறுகின்றோம். குறிப்பாக ஜோதிடத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஜோதிடம் சொல்லி அந்த ஜோதிடத்தின் ஊடாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறு தமது தொலைபேசி இலக்கங்களை தந்து அந்த தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டால் மேலதிகமாகவும் உங்களுக்கு தகவல்களை தருவோம் என்று ஆசை வார்த்தை காட்டி நேர்களை பொதுவாக ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்களை ஈர்க்கின்ற ஒரு முறை இப்போது பரவலாக இடம்பெற்று வருகின்றது. ஆனால் இதனால் வெளிநாடுகளில் வாழுகின்ற பலர் பெருமளவு துன்பத் துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. ஒரு சில தகவல்கள் வெளிவருகின்றன. வெளிவருகின்ற போதுதான் எல்லோரும் விழித்துக் கொள்ளுகின்றார்கள். விழித்துக் கொண்டு கொஞ்ச காலத்துக்கு பின்னர் மறந்து மீண்டும் அதே பாணியில் ஜோதிடர்களிடம் மாட்டிக்கொள்ளுகின்ற பலரை பார்க்கின்றோம். இந்த சம்பவம் போல ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கனடாவில் டொரண்டோ நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தான் கடுமையான உடல்நல பாதிப்பாலும் குடும்ப உறுப்பினர்களின் இழப்பிலும் தவித்த தருணத்தை பயன்படுத்தி ஜோதிடர் ஒருவர் தன்னிடமிருந்து சுமார் $96,000 ஏமாற்றி பெற்றதாக வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார். தன் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாத அந்த பெண் தனது துயரத்தை ஊடகத்திடம் பகிர்ந்திருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான இடுப்பு வலியால் அவதிப்பட்டு வந்த அந்த பெண் அதே காலகட்டத்தில் தனது தந்தை மற்றும் சகோதரரை அடுத்தடுத்து இழந்திருக்கின்றார். இதனால் கடும் மன உளைச்சல் இருந்தபோது இன்ஸ்டாகிராமில் வெறும் $30 கட்டணத்தில் ஜோதிடம் பார்க்கப்படும் என்ற விளம்பரத்தை பார்த்து அந்த ஜோதிடரை அணுகியிருக்கின்றார். ஜோதிடரை சந்தித்த போது அவரை சுற்றி பொல்லாத ஆவிகளும் கடுமையான பில்லி சூனியமும் இருப்பதாக அச்சமூட்டப்பட்டது. இந்த சூனியத்தின் விரைவில் நீங்கள் முடங்கி சக்கர நாட்காலில் அமர நேரும் இறுதியில் உயிரிழப்பீர்கள் என்று அவர் அச்சுறுத்தியிருக்கின்றார். இந்த துருசக்தியை பிளாஸ்டிக் பாட்டில் அடைத்து ஏரியில் புதைக்க $25,000 வேண்டும் என கேட்டுள்ளார். அதன் பின்னர் மேலும் 7 துருசக்திகள் இருப்பதாக கூறி சிறுக சிறுக அவரிடமிருந்து வாழ்நாள் சேமிப்பான மொத்தம் $96,000 பறித்திருக்கின்றார். தனது சேமிப்பு முழுவதையும் கொடுத்த பிறகும் அவரது உடல் நலத்திலோ பிரச்சனைகளிலோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இறுதியில் எதுவுமே நடக்கவில்லை. நான் மிகப்பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டேன். தினமும் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று இப்போது அழுது புலம்புகின்றார். ஆகவே ஜோதிடம் என்று சொல்லி உங்களை மோசடிகளில் ஈடுபடுவோரிடம் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தகவலை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஏலவே இந்த தகவலை உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருந்தோம். ஆகவே தயவுசெய்து இவ்வாறான ஜோதிடர்களை நம்பி பெரும் பணத்தை நீங்கள் இழக்க வேண்டாம் என்பதுதான் நாங்கள் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு அறிய தருவது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 12:53 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. வானவில் நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் மற்றும் பாடல்கள் என்பவற்றுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நேர்களுக்கான பல பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. 1 மணி தொடக்கம் 5 மணி வரை நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியில் பாடல்கள் இடைவிடா இசை மலை நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான பல பாடல்கள், அது நீங்கள் விரும்பி கேட்ட பல பாடல்கள் நிகழ்ச்சிகளில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

அந்த பாடலுடன் நாங்களும் விடைபெற நேரம். இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பாடல் விரும்பி கேட்ட நேர்கள் மற்றும் எங்களது நிகழ்ச்சியிலே 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithi kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
7: எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 89, உட்பகை. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

Simran.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2700.

Light check.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சுயமாட்டமலை ஸ்ரீயின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் மாலை 5:03.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே முழுமையான காரணம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்துள்ளார். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. அண்ணாவின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளனர். கனடா பிரதமர் மாக்கானியின் ஐரோப்பிய பயணம் கனடா எந்த அளவுக்கு ஐரோப்பாவுடன் நெருக்கமான உறவை உருவாக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும் முக்கியமான பயணமாக அமையக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்த திட்டத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளது.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 23 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 40% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மக்கள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: ஓ வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நலமாக இருக்கின்றேன். நன்றி.
1: எல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடலுக்கு ரெடியா?
2: கையில டீ இருக்குது, டெலிபோன் கையில இருக்குது. ரெடி
1: ரெடி.
2: ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் ஃபார் தி ஜாப். நைன்டிக்கு எங்கே காதல் படத்திலிருந்து நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: அந்த பாடல், அந்த திரைப்படம் நீங்க பாத்தீர்களா?
2: ஐயோ நிறைய தரம் பார்த்தேன். நான் பரிசு இருந்தேன், நான் லவ் லவ் திருக்கைக்கு இருந்தேன். பிறகு நன்னர் தான் நாங்கள்.
1: நல்லது, பாடல் கேட்டு மாக்கணுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், கார்த்தியினுடைய வாரிகளில், ஹரஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மையின் குரலில், எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்து.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நம்ம தான் கலக்குது, நம்ம இருக்கீங்களே.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சி இருக்கிறோம். இனிய மாலை வணக்கங்கள் உங்களுக்கு ராஜினி.
1: நன்றி, உங்களுக்கு மாலை நேர வணக்கம். வேலை இல்லையா, வீட்டிலயா?
2: வேலை வீடு மாறி மாறித்தான்,
1: மாறி
2: மாறித்தான்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: இந்த பாட்டுக்கு கனாலம் கேட்டு. மாயம் செய்தாயோ என்ன காயம், அந்த பாடல்.
1: அந்த பாடல் பாட்டோட பாடல் அப்படியா?
2: ஓ, பாடல் ஆகும்.
1: கேட்டு மகளுங்க, நன்றி.
2: நன்றி, பாட வந்து நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் ஆண்டனியினுடைய செம்பிள், உவகாவினுடைய அவர்களில் சங்கீதா ராஜேஸ்வரனுடைய குரல்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: நடக்க எல்லாம் போனீங்களா?
2: காலையில நடந்துட்டேன்.
1: விளங்கல,
2: காலையில நடக்க போய் வந்துட்டோம்.
1: காலை பொழுதே நடந்தா இனி மழை இருக்கிறது என்று காட்டப்படுகின்றது.
2: எனக்கு இன்றைக்கு புன்ன நினைத்தேன் பாட்டு படிச்சேன் படத்துல இருந்து.
1: சொல்லுங்க.
2: என்ன தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி?
1: ஆமா, எஸ் பி பி மேடம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான்
0: எப்படி இருக்கிறீங்க எட்மேன்?
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து எஸ்பிபி நாளைக்கு படத்துல இருந்து எஸ்பிபி பாடி அவரை வண்ணம் கொண்ட வண்ணில வேண்ட பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: ஆமா, எஸ்பிபி அவர்கள் தான் பாடிய பாடல் கேட்டு மக்கள். நன்றி.
1: ஓ ஓ மக்கள், நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம். ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கணும்.
0: நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: இன்றைக்கு குழந்தையின் தேவம் படத்துல இருந்து அன்புள்ள மான்புலி அந்த பாடல்.
0: அன்புள்ள மான்புலி, ஆமா.
1: அந்த படம் நல்ல படம். எனக்கு சின்ன இருந்த விருப்பம்.
0: இப்ப நிறைய தடவை பார்த்திருக்கிறீர்கள்.
1: ஓ, அது நான் 12-13 வயதுல பார்த்து விடாம நீங்க பிறந்திருக்க மாட்டேங்க. 68 வயது
0: கண்டிப்பாக நான் பிறந்திருக்க மாட்டேன். பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி அம்மா, இந்த பாட்டு போடுறதுக்கு நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் சுசீலா மற்றும் TMS-இன் குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். புருஷோத்தமன் கேக்கன், எப்படி இருங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் மட்டத்த மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
0: நல்லது.
1: நன்றி. எனக்கு காவலன் படத்துல இருந்து யார் இது யார் இது அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.
0: கண்டிப்பாக.
1: எந்த வாழ்க்கை கதையும் கொஞ்சம் கிட்டமட்ட இப்படித்தான் போகுது. உன் தெரியாம தான் இந்த காதல் பயணம் அதுக்கு இந்த பாடலும் எனக்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம்.
0: நல்லது. நன்றி.
1: நன்றி. வாழ்க்கை.
0: இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் சுசித்ராவின் குரலில்.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி மாலை. வணக்கம் சாரா,
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நலமும் நலம் இல்லாமல் ரெண்டும் தான்.
1: என்னாச்சு?
2: தொண்டை போச்சு.
1: தொண்டை போயிட்டு. நீங்க ஸ்கூல் போறது தானே? இப்ப அதில் உங்களுக்கு ஏதாவது
2: பிள்ளைகள் தொண்டு சாப்பிட்டு இருக்குது.
1: ஆஹா, ஆமா, அதோட விதரம் மாறி விட்டது.
2: ஆமா ஆமா ஆமா, காலநிலையும் சரியில்லை. இந்த முறை எல்லாம் வெளியா வெளியா வருது.
1: ஆமா, வளமையில் இந்த அக்டோபர் எண்ட்ல தான் கொஞ்சம் குளிர் கூடவாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து செப்டம்பர்லயும் குளிர் தொடங்கிவிட்டோம்.
2: அதுதான், செப்டம்பர்ல பொதுவா நாங்க சமரசம் கொண்டாடுவோம். நல்ல சூடா இருக்கும், இன்னும் பூந்தோட்டம் பண்ணுவோம், மரக்கறி பண்ணுவோம். ஆனா இந்த முறை பாதிப்போ உலகமே மாறுது. நாங்க என்ன,
1: கண்டிப்பா, அதுவும் இந்த செப்டம்பர் தான் இந்த கூடுதலான அறுவடைகள் இருக்கும். ஆனா அந்த நேரம் வந்து குளிர் வந்து விட்டது.
2: அதுதான்.
1: என்ன பாடல் தெரிவு?
2: விஸ்டார் படத்துல நேர்ந்துகிட்டேன் நேர்ந்துகிட்டேன், நீவிலக்கு ஏத்தி வச்சு அவத பாட்டு.
1: அப்படி நேர்ந்து கொண்டிருக்கீங்களா? அப்படியா?
2: ஆமா, இந்த தொண்டை வலி எல்லாம் போயிட்டு எல்லாம் நல்லா வரணும்.
1: நல்லது கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கார்த்திகின் குரலில்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 905-417-6069.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் சுதன்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நான் நிலமா இருக்கேன். உங்களுக்கு ஜிப்சி என்றா என்னன்னு தெரியுமா? நாடோடிகளா திரிகிறார்கள். எனக்கு அது ஒரு பெரிய ஆசை. ஆனா கடைசியா நான் கட்டுப்பட்டு டொரண்டோவிலேயே கிடக்கிறேன்ன்றது வேற கதை. இது இந்த இந்த பாட்டு வந்து ஒரு ஜிப்சிகள் பாடுற பாட்டு. அந்த ஜிப்சிகளின் தத்துவம், அவைய அனுபவம் பெரிய படிச்ச இதுல வராது. ஆனா அவையின் அனுபவ தத்துவங்களோட இந்த பாட்டு வரும். சிநேகிதிய படத்துல இருந்து ஒற்றையடி பாதையில இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
3: ஒற்றையடி பாதையில நீங்களும்
4: ஒற்றையடி இல்ல, ஒத்தையடி,
3: ஒத்தையடி. ஆமா, இந்த பாடல் வந்து மானசி அருண் பாடி ஒரு பாடல், சிநேகிதி திரைப்படத்திலிருந்து. கேட்டு மக்களுக்கு நன்றி.
4: நன்றி, நன்றி.
5: கரடி வந்து

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்முதல் தொடர்பில் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் டொனால்ட் ஃபெரேரோ தற்போது நிதி மோசடி விசாரணை பிரிவில் வாக்குமூலம் அளித்து வருகின்றார். தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக இளஞ்ச உடல் பற்றிய குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று வருவதால் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இரு கட்டங்களாக நடைபெற்ற 309 நகர்ப்புற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஸ்கச்கச்சுவான் மாகாணத்தில் பெல் கனடா முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள டேட்டா சென்டர் திட்டம் 4 மடங்காக விரிவுபடுத்தப்படவுள்ளதாக பிரதமர் மாகாணி மற்றும் ஸ்கச்கச்சுவான் முதல்வர் ஸ்காட் மோ ஆகியோர் அறிவித்துள்ளனர். தாய்லாந்து வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா விலக்கு விதிகளை இன்று முதல் கடுமையாக்கியுள்ளது. இதன்படி விசாவின்றி தாய்லாந்தில் தங்குவதற்கான அனுமதி காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது.
2: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 40% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-4422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படியா?
1: அதற்கு
0: என்ன காரணம்?
1: அது கொஞ்சம் பிசி வீட்டில் அம்மா இந்த கல்யாணம் ஒரு வேலை பார்த்துல முடிஞ்சது. ஆனால் பிசி தானே அங்கே இருந்து வந்தா காரணட்டம்மா எல்லாம் தம்பியெல்லாம்
0: வந்தேன்.
1: அப்போ கொஞ்சம் பிசி கேட்கல. கொண்டு தெரிய தானே வேணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அவள்
1: ஹாப்பி? யா ஹாப்பி.
0: நல்லது நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் சொல்லுங்கள்?
1: இன்றைக்கு தியோட்டியோ அந்த படத்துலேருந்து கல்யாண விருந்து அந்த பாட்டை கேட்போம்.
0: கல்யாண விருந்து. ஆமா. மகனுக்கு என்ன பெயர்?
1: மகனுக்கு
0: ராஜ்குமார். ஆமாம், நல்லது. ராஜ்குமார் தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை சீமர் குடும்பம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: பிந்திய திருமண வாழ்த்து.
0: ஆமா,
1: நன்றி.
0: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் இளையராஜாவினுடைய வரிகளில் ஜுகேந்திரன் மற்றும் ஆண்டனி தாசன் பிரியாவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால்
1: 6473278111.
2: இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் மதிக்க பேசுறீங்கள்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன்.
2: அப்ப இரவு சாப்பாடு எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா?
3: நாங்க
2: வந்து சாப்பிடலாமா?
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து சுனிதா சாரதி மற்றும் ஃபெபியின் குரல்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரிவு? நல்லது. இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜாவின் குரல் வருகிற பாடல். கேட்டு மக்கள் எங்கள் நன்றி.
3: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க சாந்தன்?
4: நல்லா இருக்கிறோம்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: நன்றி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
1: 464-2266
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நடக்கெல்லாம்
2: போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: நன்றி.
2: உன்னிமீனின் குரலில் நான்

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கலியோபரதம் கலைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நல்ல சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டு மழை பெய்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் நினைவு சின்னம். பாட்டு வைகாசி மாதத்தில் பந்தல் ஒன்று போட்டு வாழைமரம் கட்ட போறண்டி என்று வரும். இந்த பாட்டை நானும் என் தம்பி குத்தாட்டம் சிவலிங்கமும் சேர்ந்து எல்லாரும் கேட்போம்.
2: கண்டிப்பா நல்லதை கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: பாட்டுக்கு நன்றி தங்கஜி.
2: நன்றி. இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கு கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
1: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகம் பிள்ளை. நீங்கள் சுகமா? சுமங்கலியா பூவோடும் பொட்டோடும் வாழ வாழ்த்தி கொண்டு இந்த பேர ஹரிராமுக்கு பிறந்த நாள். அவரும் நெடுவுளியாலும் சிறுசிறப்புமா நீண்ட ஆயுளோட கல்வியில வித்தவன். அவர் யூனிவர்சிட்டியில படிக்கிற வித்தவன். அவர வளர வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாள் அல்லவா, சுபதினம் அல்லவா?
1: நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு
2: ஆண்டு
1: என்ன பெயர் உங்களுடைய பேரனுக்கு என்ன பெயர்?
2: ஹரிராம் ரங்கன். ரங்கன் ஹரிராம் தாப்பனுக்கு ரங்கன், அவருக்கு பேர் ஹரிராம்.
1: ஆமாம், ஹரிராம் அவர்களுக்கு சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள் அம்மா. நன்றி.
2: நன்றி மகள், வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி.
1: இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில்

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் இது பவன் தேகர். எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கேன். உங்க ரியல்ஜி பாடல கேட்டேன்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: சாமுந்தி
1: திரைப்படத்தில் இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்து
2: நன்றி.

0: எல்லாம் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபான் 289-200-4677 289-200-4677
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
4: நல்ல
3: சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ஆமாம், நல்லது. நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய கதைக்கிறதுக்கு தூரம் இருந்து எல்லாரும் கதைக்கும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: பாட்டு எல்லாரும் ஓராட்டம் ஓரமா தமிழ் கேட்பாங்க, கேட்க ஆசையா இருக்கு.

0: வந்து நாங்க சின்ன குழந்தை காய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தமிழ் நல்லா இருக்கு கேட்கறது. அடுத்தது ஒரு குடும்ப பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருந்தது, பழமையா போற பாட்டு தான். நான் கேட்கணும் போனோட சொன்னேன்.
1: ஆமா, இந்த பாடல் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். உங்களுக்கு பிடிக்குமா எஸ்பிபி இந்த பாடல்கள்?
0: நீங்க என்ன செய்ய, 15 வயசுல இருந்து அவரோட பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நேரவே பாத்துறேன் இங்க ஒரு 2012 பாடு வந்த நோட் கலரா நான் நேர போய் பாத்துறேன். அது ஒரு சார்ஸ் கிடைச்சது. நான் என்ன சொல்றது, 14-15 வயசுல இருந்து அவரோட பாடம் கேட்பனல, எல்லாரும் பாட்டும் கேட்பணும். ஆனா அப்ப எத்தனை பாடு கேட்கும் அது ஒரு வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையும் ஓ பண்ணி போட்டு அதை மட்டும் கேட்பணும்.
1: கண்டிப்பா ஒரு அழிக்க முடியாத ஒரு பாடல்கள்.
0: என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் பாட்டு கேட்கறாங்க. அவரு நானும் முதல்ல ஒரு ஆள் என்ன.
1: நல்லதை கேட்டு மகளுங்கள். நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியான செய்திகள்.
2: மனத்தியான செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. தற்போதைய சபாநாயகருக்கு எதிராக இளஞ்ச ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று வருவதால் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்தியாவில் UPI மூலம் 2,000 ரூபாய் வரையிலான பணப்பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் கூட்டாட்சி நிறுவனத்தின் தலைவராக டொமினிக் பாட்டன் நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அமெரிக்காவில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த திட்டத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளது.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 30% காணப்படுகின்றன. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 24 நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழன் காலை பொழுது வெப்பநிலையாக மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 17 காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்கு, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்கு, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சீமா தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நீங்கள் இணைந்து உங்களுக்கு 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை?
2: அழகான காலநிலை, நல்ல மழை, 90% மழை எங்களுக்கு.
1: ஆஹா,
2: பத்து பெண்ணு நல்லா இருக்கு.
1: நல்லது, சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் சைந்தவி பாடியிருப்ப ஒரு பாடல் உண்டு, கையிலே ஆகாசம் கொண்டு வந்த உன் பாசம் சி, அந்த பாடல் பாடுச்சு.
1: நன்றி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கண்ணன் கையீங்க.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நல்ல இனிமையா நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய வாராக்கள்ட்ட எல்லாம் காலநிலை எல்லாம் கேட்டீங்கன்னு, இப்பதான் கொஞ்சம் நேரம் மழை கொட்டி இன்றைக்கு முழுநாள் மழை பெய்யல, இப்பதான் கொஞ்சம் கொட்டிட்டு விட்டுட்டு
1: இருக்கேன். சாதுவான ஒரு தூரலாக இருந்தது.
2: தூரலாக இருந்தது. இப்ப டவுன் டவுன்ல ஒரு 15 நிமிஷம் கொட்டு கொட்டு கொட்டிச்சு நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து என்னுயிர் தோழன் படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்போம். அதுல கதாநாயகனை நடிச்சவர்கிட்ட முதல் படம் இது. அவர் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சிடும் இறந்துட்டாரு. அப்ப அவற்ற ஞாபகமா கேட்போம். மற்றது இன்றைக்கு வந்து
1: என்ன
2: முதல் பாடல் என்ன, நீங்க பாட்டு சொன்னீங்கன்னா ஞாபகம்.
1: திரைப்படம்
2: என் உயிர் தோழன்.
1: சொல்லுங்க. அதிலிருந்து நீங்க கேட்ட பாடல் ஹாய் ராசாத்தி.
2: ஓ அதான், அதுக்கு முதல் ஹரிதரன் ரங்கனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் எங்களோட பிரகாசமா நடிச்ச பெரிய கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவருக்கும் பிறந்த நாள், அவருக்கும் நூறிவாழ்ந்து வாழ்த்து கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுற நூறிவாழ்ந்து வாழ்த்து கொண்டு மீண்டும் இந்த படத்தின் கதாநாயகன நினைவு கொண்டு கொண்டு கேட்போம் பாட்டு.
1: கண்டிப்பாக நல்லது கேட்டு மக்கள். எங்கள் நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து, அருண்மொழி மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜது, நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு. உங்களை நேற்றோட நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
2: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: அரிசி படத்துல இருந்து
2: சிறப்பான
3: ஒரு பாடலோட அமைந்த படமா இருக்குது. படத்தின் விமர்சனங்கள் தெரியல பாட்டுகள் எல்லாம் சிறப்பா இருக்குது. ஞான இந்த கைவேறு செய்த வந்திருக்க பாடல்கள் எல்லாம் அனைத்து பாடல்களும் பாடல்கள் அருமையான பாடல்கள்.
2: நல்லது. கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி நன்றி.
2: அரசி திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் அண்டோனிதாசனுடைய குரலில்

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: Everything okay, no problem
2: அடிச்சு நம் பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
0: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: என்ன
4: உற்சாகமா சொல்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் சோகமா சொல்ற மாதிரி இருக்கு.
3: ஜீவியினுடைய
4: இசையமைப்பில் வரிகளில் வேல்முருகன் மற்றும் ராஜலட்சுமியின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், சுவானந்தன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: சுத்தமா இருக்கேன்.
2: நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்? பொன்னை விரும்பும் பூமியில். கேட்ட மக்களேங்கள், நன்றி.
3: நன்றி.
2: TMS மற்றும் சுசீலாவின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: Legenda Chama CMR Taman HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

ஆசியமார் தமிழ் HD எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்ட மக்கள் எல்லாம் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மக்களை விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6642-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனனின் குரலில்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அடுத்த வழிக்கவிருக்கும் பாடல் காக்கா காக்கா திரைப்படத்தில் இருந்து, பொம்பே ஜெயசரியின் குரலில்.
4: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
5: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாத இசைப்பே.
4: பரவாயில்ல, சொல்லு.
5: சொல்றேன், நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
4: கண்ணை முடிக்கிறேன், சொல்லு.
5: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை அவர்களுக்கு கூறுவதன் மூலம் அவர்கள் மிகவும் உற்சாகம் அடைவார்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162924059.

0: டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிஎம்ஆர் 101.3 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் எங்கள் இருவரது அன்பார்ந்த வணக்கங்களும். எனது பெயர் ரவீந்தர்.
1: எனது பெயர் கவிதா தீபன்.
0: இது எங்களுக்கு மீண்டும் ஒரு மேடையில் எங்களுக்கு பாட கிடைத்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைய பாடல்களோடு இன்று உங்களை காண வந்திருக்கின்றோம். டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி